நேயர்கள் அனைவருக்கும் புத்துணர்ச்சியான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் 300.3 மீட்டர் அலைவரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 13 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 13 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 29 தேதி புதன்கிழமை. நேரம் 5:57.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6 மணி. இந்த அழகான காலை வேளையில் புத்துணர்ச்சியுடன் நிகழ்ச்சியில் இணையும் நான் உங்கள் அறிவிப்பாளர் ஷபிலா. நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலும் விளக்கமும் கேட்கலாம். இன்றைய குரல் அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் இனியவை கூறல் அதிகாரத்தில் அகன் அமர்ந்து என துவங்கும் குரல் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலனாகப் பெறின். இதன் பொருள் முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். குறளும் விளக்கமும் மீண்டும். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலனாகப் பெறின். முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். குறளும் விளக்கமும் பகுதியில் அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் இனியவை கூறல் அதிகாரத்தில் 92வது குரல் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் கேட்டீர்கள்.

0: தொடர்வது நமது நிலையத்தில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுகள் தகவல்கள் கேட்கலாம். 7:00 கொஞ்சம் கிளி தொடர்ந்து மதுர கீதம். 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8:00 இந்த நேரம் இனிய நேரம். 8:30 நேற்று திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 10:00 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11:00 கேட்டாலே இனிக்கும். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மதுமிதா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 மெல்லிசை தொடர்ந்து செந்திசை. இன்று பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா திட்டம் பற்றிய தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள். புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று மாலை 5:30 திரையிசை. 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 பாமாலை. 6:40 முல்லைவனம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் பகுதி 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ்கே மனோரஞ்சிதம் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம். 8:30 வானொலி நாடக விழா. 9:30 திரைகாணம். 10:00 அரங்கிசை. நேர்களே, நமது நிலையத்தில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Subhadra Ramachandran. The Lok Sabha will resume

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: பிறர் குற்றம் சுட்டுதல். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது நம் முன்னோர் வாக்கு. எது குற்றம் என்பதை நாம் முதலில் கண்டுணர வேண்டும். பொய் பேசாத, குற்றம் என்றால் என்னவென்றே அறியாத ஒரு காலத்தில் நம் தமிழ்ச் சமூகம் இருந்துள்ளது என்ற உண்மையை நம்மால் நம்ப முடிகிறதா? அது எப்படி? நரியே தந்திரம் செய்து ஏமாற்றுகிறது என்று கதைக்கிறோம். மனிதனாக பிறந்தவன் எப்படி பொய் சொல்லாமல் அடுத்தவனை ஏமாற்றாமல் வாழ்ந்திருக்க முடியும்? இங்குதான் தொல்காப்பியர் நமக்குச் சான்றுரைக்கின்றார். திருமணத்திற்கான இலக்கணத்தை கூறுமிடத்தில் தொல்காப்பியர், பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று ஆதாரம் காட்டியுள்ளார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் என்று தொல்காப்பியர் கூறியிருப்பதிலிருந்து பொய் குற்றம் தோன்றாத தெரியாத மக்கள் கூட்டம் ஒரு காலத்தில் வாழ்ந்துள்ளது, அந்த உண்மையை நாம் உணரத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட தெளிந்த குற்றமற்ற தமிழ்ச் சமூகம் காலப்போக்கில் மனித கூட்டத்தின் நாகரிக வளர்ச்சியை நெறிப்படுத்த அந்தந்த காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் ஏற்புடையது எதுவோ அதுவே நன்மையை கொண்டதாக, ஏற்பில்லாதது எதுவோ அதுவே காலத்தால் தவிர்க்கப்பட வேண்டியதாக மாறிவிடுகிறது. அதே காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் ஒருவனை திருந்த விடாமல் சிந்திக்க விடாமல் செய்துவிடும். சுட்டி காட்டுதல் என்பது திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டும். எனவே காலமறிந்து இடனறிந்து பொருளறிந்து நாம் பிறர் குற்றங்களை சுட்டி காட்ட வேண்டும். சிலர் நிதானமில்லாமல் பதற்றத்தால் சில செயல்களைச் செய்யும் பொழுது அது நல்விளைவுகளைத் தராமல் எதிர்விளைவுகளை தந்துவிடுகின்றது. அந்த அனுபவ மொழியே பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழியாகியது. இந்த நிதானமில்லாத பதற்றமாகியவரின் குறையை சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டிய கடமை நமக்குண்டு. எப்படி திருத்துவது? பதறாத காரியம் சிதறாது என்ற நேர்மறை சொற்களை அவர்களின் கரம் பிடித்து சொல்லிப் பாருங்கள். பதற்றமுற்றவரின் மனம் அமைதியாகும், அவரது செயல் சீராகும். ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல தலைவர் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் எப்போதும் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அதனால்தான் வள்ளுவப்பெருந்தகை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று எச்சரிக்கின்றார். உண்மை, இனிமை, அன்பு, பொறுமை, மரியாதை ஆகிய ஐந்து பண்புகளையும் பிறர் குற்றத்தை சுட்டிக்காட்டும்போது நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் நமது சொற்கள் பிறர் மனங்களை புண்படுத்தாமல் பண்படுத்தும் என்ற பக்குவத்தோடு நாம் அவர்களை அணுக வேண்டும். குற்றம் செய்யாத மனிதரில்லை, நாமும் குற்றம் செய்தவர்தான். நம் குற்றத்தை நாம் முதலில் நியாயப்படுத்தி பேசாமல் அதனை களைந்துவிட்டு பிறர் குற்றம் சுட்டுதலே மனிதனுக்கு மனிதன் செய்யும் மானுடக் கடமையாகும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்ற குறட்பாவை நம் வாழ்வின் அருட்பாவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தவறை சுட்டிக்காட்டுவது அறிவு, அன்போடு சுட்டிக்காட்டுவது பண்பு, திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டுவதே மனிதநேயம். மலரட்டும் மனிதநேயம்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6:15. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், நமது கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்ற முண்டாசு கவிஞனின் வேண்டுகோளோடு நமது வேண்டுகோள்களும் நிறைவேறும் என்ற சிந்தனையுடன் பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களே. பக்தி மாலையின் முதல் பாடல் கே. வீரமணி பாடியது.

நேரம் 6:22. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. பிரார்த்தனை செய்யுங்கள், கடவுள் அருகே நீங்கள் போகலாம். பிரார்த்தனை செய்ய முடியவில்லையா? அதற்கு பதிலாக சேவை செய்யுங்கள், கடவுள் உங்கள் அருகே வருவார். சொன்னது அன்னை தெரேசா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வின்சென்ட் மற்றும் கே.எஸ். சித்ரா குரலில் ஒலிக்கப் இருக்கிறது.

பகைமையை வளர்க்காதீர்கள், மன்னியுங்கள். பிறரின் தவறை நீங்கள் மன்னித்தால் இறைவன் உங்கள் தவறுகளை மன்னிப்பான், கூறுகிறது திருக்குர்ஆன். பக்திமாலை நிகழ்ச்சி தரும் பாடல் திருச்சி எஸ் எம் யூசுப் பாடியது.

செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். இவ்வையகத்தில் அன்பில் சிறந்த தவமில்லை. அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. பக்திமாலையில் தொடரும் பாடல் பி. சுசீலா பாடியது.

குற்றம் காணத் தொடங்கினால் அன்பு செய்ய நேரம் இருக்காது என்ற சிந்தனையுடன் ஒலித்த பாடலுடனும் பக்திமாலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தை பொறுத்து கொடுக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடிக்கலாம். அதிகபட்ச வெப்பநிலை வெள்ளை ஈ பெருக்கத்திற்கு சாதகமாக இருக்கும். மஞ்சள் தேமல் நோயினை பரப்பும் வெள்ளை ஈயினை கட்டுப்படுத்த 5% வேப்ப விதை சாறு அல்லது தயாமிதாக்சம், இதனை 50 மில்லி லிட்டர் என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். மஞ்சள் ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 10 என்ற அளவில் வைத்து வெள்ளையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் சிர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்க வேண்டும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசெப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். பருத்திகள் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை போட்டு பாலித்தீன் பைகளில் நாற்றுக்களை தயார் செய்த பின்னர் பாடுவாசி நடவிற்கு உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு மூங்கில் குச்சிகளை கொண்டு முட்டுக் கொடுக்க வேண்டும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இட வேண்டும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் கரும்பிற்கு தோகையுரித்து முட்டு கொடுக்க வேண்டும். இடைக்கணு புழுவை கட்டுப்படுத்த முட்டை ஒட்டுணியான ட்ரைகோகிரமா கைலோனிஸ் அட்டையை 2.5 cc 1 ஹெக்டர் என்ற வீதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை 4வது மாதத்திலிருந்து வயலில் கட்டிவிட வேண்டும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்தலை ஒத்திவைக்க வேண்டும். நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி செய்ய வேண்டும். வாடலுணை தாக்கம் காணப்படின் பாதிக்கப்பட்ட பயிரை அகற்றிவிட்டு ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 250 கிலோ தொழு எருவுடன் கலந்து இட வேண்டும். தக்காளியில் அசுவினி மற்றும் இலைப்பேன் தாக்கம் காணப்படின் தயோமிதாக்சம் 70 WS என்ற மருந்தை 1 ஹெக்டருக்கு 420 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இலைக்கருகள் நோய் அறிகுறி தென்படின் மேங்கோசெப் 35 என்ற மருந்தை 0.5 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களை சுற்றிலும் சாக்குப்பைகளை தொங்கவிட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இனி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தயார் நிலை உணவுகள் தயாரிக்கும் பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தயார் நிலை உணவுகள் தயாரிக்கும் பயிற்சி 29/7/2026 மற்றும் 30/7/2026, அதாவது இன்றும் நாளையும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தோசை மிக்ஸ், அடை மிக்ஸ், டேக்லா மிக்ஸ், பிசிபலாபாத் மிக்ஸ், கீர் மிக்ஸ், குலோப் ஜாமூன் மிக்ஸ், ஐஸ்கிரீம் மிக்ஸ், தக்காளி சாதம் மிக்ஸ், சூப் மிக்ஸ் ஆகிய உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு பயிற்சி வழங்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு.

0: மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. அலைபேசி எண் 9488512268. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in. இனி கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களின் ஆதார மற்றும் உண்மை விலை நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வோமா? நெல் ஆதார விலை: கோ 54 ரகம், விதை இருப்பு 1770 கிலோ, இதன் ஒரு கிலோ விலை 44 ரூபாய். நெல் ஆதார விலை கோ 56, விதை இருப்பு 6180 கிலோ, இதன் விலை 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 55, விதை இருப்பு 1567 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 52, விதை இருப்பு 2858 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 59, விதை இருப்பு 11036 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 54, விதை இருப்பு 60 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 56, விதை இருப்பு 2000 கிலோ, இதனுடைய 1 கிலோ விதை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in. இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 7 அங்கக வேளாண்மையின் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ்கே மனோரஞ்சிதம் அவர்கள். இன்று இரவு 7:25 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் நேர்களின் நினைவிற்கு இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா நிகழ்ச்சியில் மௌன விரதம் நகைச்சுவை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்ற 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவைக்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை

0: கலாச்சாரத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புத்தகங்கள் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இதில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், குடியரசுத் தலைவரின் சேவை மனப்பான்மை, மன உறுதி, அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தலைமைத்துவம் ஆகிய விழுமியங்களை இந்த புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் ஊக்கமளிக்கக்கூடிய இந்த பயணத்தில் இவை அவருக்கு மரியாதை அளிப்பதுடன் எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பட்டப்பகலில் கல்லூரி மாணவர்கள் மீது 15 பேர் கொண்ட போதைக் கும்பல் கத்தியால் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களும் வியாபாரிகளும் அதிகம் கூடும் மாநகரின் மையப்பகுதியில் அரங்கேறிய இந்த தாக்குதலால் மக்கள் அலறியடித்து ஓடும் நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் மாநில அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ள திரு நயினார் நாகேந்திரன், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தாவைக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷ், கார்த்திக் ஆகிய இருவரும் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அவர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அவர்கள் மறு உத்தரவு வரும் வரை காலையும் மாலையும் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் ஆகிய நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த விருதுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் கேட்டுக் கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அறிவியல், இலக்கியம், விளையாட்டு, மருத்துவம், கல்வி, தொழில்நுட்பம், சமூக நலம், பொதுப்பணிகள், தொழில்கள் மற்றும் இதர பிரிவுகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் அசாதாரண பணிகள் ஆற்றியவர்களுக்கு மேன்மை புரிந்த பணிகளுக்காக மத்திய அரசு பத்ம விருது வழங்குகின்றன. வரும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுடையவர்கள் அதற்கான இணையதள முகவரியில் வரும் 31 தேதிகள் விண்ணப்பத்தை பயன்பெறலாம். விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த ஆவணங்களுடன் பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்திற்கு நேரில்

0: வந்து சமர்ப்பிக்க வேண்டுமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி தபசு விழாவின் முக்கிய நிகழ்வான சங்கர நாராயணர் அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அரியும் சிவனும் உலகிற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் ஆடி தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது கோமதியம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வலம் வந்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்த இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் நாளை ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மாநிலத்தின் பிற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வரும் 31 தேதிகளில் கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13ஆம் தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27 நிமிடங்கள் 49 வினாடிகளில் கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கியூ ராபின்சன் தங்கப்பதக்கமும், இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:55.

0: தொடர்வது. நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: உலகில் விளையும் உணவு பயிர்களில் மூன்றில் ஒரு பங்கு பயிர்கள் மகரந்த சேர்க்கை உயிரினங்களின் உதவியை சார்ந்துள்ளன. இதில் தேனீக்கள் போன்ற சிறிய உயிரினங்களின் பங்கு அளப்பரியது. ஒரு தேனி பூவில் அமர்வது நாளைய உணவு பாதுகாப்பிற்கான விதையை விதைப்பதற்கு சமம். இதன் எண்ணிக்கை குறைந்தால் பல பயிர்களின் விளைச்சல் குறையும். இதன் தாக்கம் விவசாயம், உணவு பாதுகாப்பு, உயிரின பன்மை, மனித வாழ்வு என அனைத்திலும் எதிரொலிக்கும். வெள்ளரி, பூசணி, பாதாம், சூரியகாந்தி உள்ளிட்ட ஏராளமான பயிர்களின் நல்ல விளைச்சலுக்கு தேனீக்கள் இன்றியமையாதவை. அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாடு, காடுகள் அழிப்பு மற்றும் வாழ்விட இழப்பு, காலநிலை மாற்றமே இதன் எண்ணிக்கை குறைவதற்கான முக்கிய காரணமாகும். இதனை பாதுகாக்க பூச்சிக்கொல்லி மருந்துகளை அளவோடு பயன்படுத்துதல், பூக்கும் தாவரங்களை அதிகமாக வளர்த்து இதன் வாழ்விடங்களை பாதுகாக்க வேண்டும். இயற்கை வேளாண்மைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும்.
0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

ஒலித்த பாடல் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து சுப்பிரமணிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் வரிகளில் ஹரிஹரன் பாடிய பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7 மணி. தொடர்வது குட் மார்னிங் மக்களே. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன் கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச போறா? அந்த அழகான மழலையின் குரல் யாருடையதுன்னு கேக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன தங்கம்?
1: என்ன
0: படிக்கிறீங்க? எவ்வளவு தூரம்?

0: papá, open mouth.
1: ஆஹா, சரி, இப்படி அம்மா உங்ககிட்ட கேப்பாங்களா, ஓபன் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லி
0: கேப்பாங்க.
1: ஆஹா, சரி, ஓகே. அண்ணியா தங்கத்துக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல அம்மா என்னெல்லாம் வச்சு கொடுப்பாங்க?
0: உண்டிலி, கிவி, கிவி பழம்.
1: பாப்பாக்கு பிடிக்குமா?
0: ஆமா.
1: அண்ணியா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு?
0: இன்னைக்கு பாப்பான்.
1: அச்சோ, எங்க போய் வாங்கி கொடுத்தாங்க?
0: மம்மி மா வாங்கிட்டு வந்தாங்க.
1: அப்படியா? சரி, உங்களுக்கு கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
0: ஆமா.
1: யார் யார்?
0: எல்லாமே இருக்காங்க.
1: யார் அந்த எல்லாம்?
0: அந்த ஃப்ரெண்ட்.
1: அவங்க பேர் என்ன?
0: சித்தாடா.
1: வேற?
0: தமிழினி, நரேஷ், டிகா. எல்லாமே இருக்காங்க.
1: இந்த கண்ணுக்கு மை யார் வச்சு விட்டா?
0: அம்மா.
1: அனன்யா தங்கத்துக்கிட்ட விளையாடுறதுக்கு எவ்வளவு ஜாமா இருக்கு?
0: இவ்வளவு ஜாமான்.
1: சரி, என்னென்ன வச்சிருக்கீங்க அதுல?
0: அதுல அடுப்பு, வர சட்டும் இருக்குது.
1: அதுல என்ன பண்ணுவீங்க?
0: எல்லாம் சமைச்சு அம்மா கொடுப்பேன்.
1: என்ன சமைப்பீங்க?
0: பிரியாணி.
1: என்னெல்லாம் அதுல போடுவீங்க சமைக்கிறப்போ?
0: வெங்காயம் போடுவேன், மஞ்சள்.
1: அச்சோ, அப்புறம்
0: காய்கறி.
1: என்ன காயெல்லாம் போடலாம் பிரியாணில?
0: கேரட், பீன்ஸ், காப்சிகம், கடுகாப்புள.
1: அழக சொல்றீங்களே, நீங்க சொல்றது கேட்ட உடனே எனக்கு அப்படியே பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு தெரியுமா?
0: பிரியா.
1: ஆமா தங்க, ரொம்ப கியூட்டா பேசுறீங்க, கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு நீங்க பேச பேச. அனன்யா குட்டி, இப்ப குட்டி பாப்பாவா இருக்கீங்கல்ல, பெரிய ஆளா வளர்ந்துருவீங்களா நீங்க?
0: ஆமா.
1: என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க?
0: சமையல் கட்டவுல போய் சமைச்சு அம்மா கொடுப்பேன்.
1: சரி, அதெல்லாம் வீட்டுல. ஆபீஸ்க்கு போகணும் இல்ல நம்ம? சரி, அப்பா போறாரு. அப்பா போற மாதிரி நீயும் ஆபீஸ் போகணும்ல?
0: நான் ஸ்கூலுக்கு போவேனே.
1: ஆமா தங்கம், வளர்ந்ததுக்கு அப்புறமா கேக்குறேன், மிஸ் மாதிரி ஹைட்டா வளர்ந்துருவீங்கல்ல?
0: ஆமா.
1: அப்போ என்ன ஆபீஸ் போவீங்க?
0: என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட் ஆபீஸ்.
1: ஃப்ரெண்ட் ஆபீஸ்க்கு போவீங்களா?
0: டாக்டர் ஆவே.
1: யாருக்கு ஊசி போடுவீங்க முதல்ல?
0: அம்மாக்கு.
1: ஏன்?
0: அப்பாக்கு நாளைக்கு, அம்மாக்கு இன்னைக்கு. ஊசிக்குள்ள தண்ணி நிரப்பி அந்த ஊசி எடுத்துட்டு போய் அம்மாக்கிட்ட போடுவேன்.
1: நீங்க நினைச்ச மாதிரியே பெருசா வளர்ந்து பெரிய டாக்டர் ஆகிறதுக்கு எஃப்எம் சார்பா வாழ்த்துக்கள்.

கொஞ்சம் கிளி கேட்டீர்கள். இன்று காலை 8:30 நேற்று திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.

மதுர கீதமாய் ஒலிக்க இருப்பது மதுர கீதம். முதல் பாடல் எஸ் ஜானகி குரலில், இளையராஜா இசையில், மறுபடியும் திரைப்படத்திலிருந்து ரவி பாரதி வரிகளில்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க

0: போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த மசோதா மீதான விவாதத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று தொடங்கி வைத்து பேசினார். இந்த சட்டத்திருத்தத்தில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முக்கிய அம்சங்களை அவர் எடுத்துக் கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 வரை சிறை தண்டனையும் 10 ரூபாய் அபராதமும் விதிக்க இதில் வகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதற்கும் சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் விவாதத்தில் உரையாற்றிய நிலையில் இன்றும் விவாதம் தொடர்ந்து நடைபெறும். தில்லியில் மகளிருக்கு சமூக பாதுகாப்பும் பொருளாதார அதிகாரமும் வழங்கும் வகையிலான தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பு நிதியாண்டின் மாநில பட்ஜெட்டில் 5,110 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக கட்டாய நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எனினும் குற்ற வழக்குகள் தொடர்பான பதிவுகள் உள்ளவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க மேற்குவங்க அரசு முடிவு செய்துள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இம்மாநிலத்தில் நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்ட 16 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அந்த அமைப்பின் முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ரா பாதுகாப்பு படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தன்பாத் கிரீத் எல்லைப்பகுதியில் மாநில காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் இணைந்து அவரை கைது செய்ததாகவும் அவரை பற்றிய தகவல் அளிப்போருக்கு 1 ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மெஹநாத் என்ற பெயருடைய மாவோயிஸ்ட் மண்டல குழுவின் உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டு வந்தார். நாகாலாந்தின் கோபனாலாவில் கடந்த 13 தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அசாம் துப்பாக்கி படையினர் சென்ற வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் வீரர் ஒருவர் உயிரிழந்தார். 4 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை நாகாலாந்து காவல்துறை மேற்கொண்ட நிலையில் தற்போது தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கையை சுட்டிக்காட்டி நாகாலாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் நேற்று 7 பேர் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தனர். இதனிடையே பல்வேறு மாவட்டங்களிலும் வெள்ள நீர் வடிந்து வருவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரடைந்து வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார்.

0: 30 நாட்களுக்கும் மேலாக காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் கேரள மாநிலத்தின் 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை வரை இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1.5 மணி நேரம் நீடித்ததாகவும் ஆக்கப்பூர்வமான வகையிலும் சுமூகமான முறையிலும் அமைந்ததாகவும் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு கரோலின் தெரிவித்துள்ளார். எனினும் இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்து எந்த விவரமும் அவர் வெளியிடவில்லை. சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க அதிபருடனான தமது பேச்சுக்கள் சுமூகமான முறையில் இருந்ததாக கூறினார். பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய வகையிலும் அணு ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்யும் பொதுவான இலக்குடனும் தமது பேச்சுக்கள் அமைந்ததாகவும் திரு நெத்தன்யாகு தெரிவித்தார். ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப் பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27 நிமிடங்கள் 49 வினாடிகளில் கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கீவ் ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முல்லார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடை பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்பை சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:25. சேவை செய்தி நிழல், பாதுகாப்பான சமூகத்திற்காக ஒன்றிணைவோம். QR குறியீடு அடிப்படையிலான நவீன பொது பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். தமிழகத்தின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாவட்டங்களில் ஒன்றான கோவை மாவட்டத்தில் சுமார் 40.11 லட்சம் மக்கள் வசி

0: வசித்து வருகின்றனர். மேலும் 2272 மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் வசித்து வரும் நிலையில் சட்டம், ஒழுங்கு மற்றும் பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் புதிய அணுகுமுறைகள் அவசியமாகியுள்ளது. அந்த தேவையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள நிழல் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களது கைபேசியின் மூலம் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து காவல்துறையுடன் உடனடியாக தொடர்பு கொண்டு உதவி கோருவதோடு தங்களது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் முக்கிய தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும். இத்திட்டம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாஸ்டர் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படும். இத்திட்டம் காவல்துறையின் அணுகலை மேலும் எளிமையாக்கி அவசரகால பதில் நடவடிக்கைகளின் வேகத்தை அதிகரிப்பதுடன் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் பிற பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பான சமூக சூழலை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேவை செய்தி கேட்டீர்கள்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் அனானிமஸா. லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டின் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ்டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோன்சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கா, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குறதா எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பேட்ரோல் அண்ட் 2-wheeler பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்களோ இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:30. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே. முதல் பாடல் சாரதா திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடிய பாடல், KV மகாதேவன் இசையில்

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து.

0: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க. ராஜு மொபைல வை.
1: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
0: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
2: நேரம் 7:45. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடரும் பாடல் பால்குடம் திரைப்படத்திலிருந்து கே.வி. மகாதேவன் இசையில்.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:30 நேற்று திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். இன்று காலை 8:30. நேர்களை, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பி. சுசீலா மற்றும் டி. எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல், எம். எஸ். விஸ்வநாதன் இசையில் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து.

நேர்களின் நினைவிற்கு இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழாவில் மௌன விரதம் நகைச்சுவை நாடகம் இடம்பெறுகிறது. எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரல்களில். அன்பை வா திரைப்படத்திலிருந்து

நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். அன்பேவா திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடலுடன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8 மணி. நமது நேரத்தை இனிமையாக்கும் இந்த நேரம் இனிய நேரம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் மீண்டும் ஒரு காதல் கதை

இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 8:10. இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடரும் பாடல் ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜா இசையில் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து.

ஒழித்த பாடலுடன் இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள பாபு சிதம்பரனார் கலையரங்கத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் பங்கேற்று மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்தோரை வரவேற்று பேசிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ந. சந்திரசேகர் அவர்கள் பட்டம் பெறும் மாணவர்கள் குறித்தும் பல்கலைக்கழகத்தின் சிறப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தார்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 8:40. மனம் விரும்பிய பாடல்களை கேட்கும் நேரம் இது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்

மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திலிருந்து.

ஒலித்த பாடலுடன் மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பரத்குமார் அவர்களின் பாட்டு சென்னை அஞ்சலாக இடம்பெறும்.

வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். பாதமே துணை பரமசிவா ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

பாதமே துணை ஐயனே ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் கேட்டீர்கள். இனி அபராதமுலனோர்வ தியாகராஜர் கீர்த்தனை ரசாளி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:33, 15 நொடி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாமிக்கு சரி எவரே கேதாரகவுளை ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் பாபநாசம் சிவன் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வி. பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி. பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ்.
1: நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லட்சுமி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாவிக்க சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் நில மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆடி மாத பௌர்ணமியையொட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோயிலில் பச்சை பட்டுடுத்தி வைர அணிகலன்களுடன் காமாட்சியம்மன் லக்ஷ்மி சரஸ்வதி தேவியாருடன் தங்கத்தேரில் எழுந்தருளி காட்சியளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே நடைபெறவுள்ள கோடை விழாவுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,5,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் மொத்த ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 863 பில்லியன் டாலர்களாக அதிகரித்து சாதனை படைத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ഭൂമി സമ്മതുള്ള ஹை ஹலோ குட் மார்னிங் ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூரில் இன்னைக்கு கேட்கலாம் போவோமா ஊர் கோலம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ஊருக்கு போவோம். ஸோ இன்றைக்கி எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஊர் வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளி கேரளா வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் வரீங்களோ சட்டை விட்டுன்னு சீக்கிரமாக கிளம்பி வாங்க, ஓகேவா? ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இது எங்கன்னா திருச்சூரில் இருக்குது. ஸோ திருச்சூரில் தங்களூர் கிராமத்துக்கு போக போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க, கிளம்பலாமா?
1: ஆஹா ஹே குடிசி குடி ஆஹா குடிசி குடி

குட்டி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. பிரியா ஹெமிஷ் பாடியிருந்தாங்க மற்றும் முகேஷ். இன்னைக்கு போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில, நம்ம வந்து கேரளா மாநிலத்தில் உள்ள திருச்சூர் மாவட்டத்தில் தங்களூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்து நம்ம போயிருக்கோம். இது வந்து புழக்கல் வட்டாரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம். இது வந்து அவனூர் பஞ்சாயத்து கீழே வருது. இது ஒரு மத்திய கேரள பிரிவை சேர்ந்தது. இது மாவட்ட தலைமையகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சூர்லேருந்து வடக்கு 12 கிலோமீட்டர் தொலைவிலும், புழக்கத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே மாதிரி திருவனந்தபுரத்துலேருந்து 293 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. அப்படின்னா திருவனந்தபுரத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூளிச்சேரி, இது பக்கத்தில் என்னென்ன கிராமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூளிச்சேரி அப்படிங்கிற கிராமம் 3 கிலோமீட்டர்லையும், அப்புறம் வந்து முளக்குன்னத்துக்காவு அப்படிங்கிற ஒரு கிராமம் 4 கிலோமீட்டர்லையும், பொட்டோர் அப்படிங்கிற கிராமம் அதுவும் 4 கிலோமீட்டர், வேலூர் இருக்கிற மாதிரி இந்த ஊர்லேயும் வேலூர்னு ஒரு கிராமம் இருக்குது 4 கிலோமீட்டர் தூரத்தில், அப்புறம் கெல்ட்ரான் நகர் 6 கிலோமீட்டர் தூரத்தில். இதெல்லாம் வந்து தங்களூருக்கு பக்கத்தில் உள்ள கிராமங்கள். அதே மாதிரி தங்களூரை சுற்றி வந்து வடக்கில் வந்து வடக்கஞ்சேரி கிராம வட்டாரம் இருக்குது, அப்புறம் தெற்கில் வந்து திருச்சூர் வட்டாரம், மேற்கில் பார்த்திங்கன்னா சோவனூர் வட்டாரம், அதே மாதிரி மேற்கில் வந்து முல்லைச்சேரி வட்டாரமும் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா சுற்றி உள்ள கிராமங்களையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கிளம்பி அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அதே மாதிரி இங்கே, அதாவது இந்த தங்களூருக்கு பக்கத்தில் என்னென்ன நகரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சூர், குன்னங்குளம், சோரனூர், ஒட்டப்பாலம், இதெல்லாம் வந்து தங்களூருக்கு அருகில் உள்ள நகரங்கள். ஸோ அங்கே வந்து நம்ம பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் போகணும்னா அப்படியே போயிடலாம், ஏன்னா இது கிராமம் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ நம்ம எங்கெல்லாம் போவோம் அப்படிங்கிறத இப்போ கேட்டிங்களே, யோசிச்சு வைங்க, கிளம்பிடுவோம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல போவோமா? ஒரு ஊர்கோளம் கேட்டுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு திருச்சூர் பக்கத்துல உள்ள தங்களூர் கிராமத்துல தான் வந்து நம்ம இருக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து உள்ளூரில் வந்து மலையாளம் அதிகமாக பேசுகிறாங்க, தென் நிறைய பேர் வந்து இங்கிலீஷும் பேசுகிறாங்க. ஆனால் மலையாளம் தான் வந்து உள்ளூர் மொழியாக இருக்குது. அதை தாண்டி வந்து யாருக்காவது தெரியல, புதுசாக ஊருக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்காக வந்து தெரிஞ்சவங்க ஆங்கிலம் பேசுகிறாங்க. சரி, இங்கே வந்து நம்ம தங்களூர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முளங்குன்னத்துக்காவு இந்த ரயில் நிலையத்தில், அதுக்கப்புறம் இன்னொரு அமலாநகர் ரயில் நிலையம், இது வந்து தங்களூருக்கு மிக பக்கத்தில் உள்ள ஒரு ரயில் நிலையங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து அப்படியே போய்க்கலாம். அதே மாதிரி இங்கே நிறையா காலேஜஸ் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, தென் நிறையா கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்லாம் இருக்குது. பந்தக்கல் பகவதி கோயில் இருக்குது முண்டத்திக்காவடில், அதுக்கப்புறம் பெருங்கண்டூர் விஷ்ணு கோயில் இருக்குது, வட்டைக்கட்டூர்லபில் விஷ்ணுமாயா கோயில் இருக்குது, இந்த மாதிரி அப்புறம் சிவா டெம்பிள், இதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது. அதே மாதிரி மசூதிகள் கூட நிறையா இருக்குது இங்கே. ஸ்கூல்னு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஹாஸ்டல்ஸும் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒரு கிராமத்தை தாண்டி இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப பக்கமாக திருச்சூர் இருக்கிறதுனால ஈஸியாக எல்லா பக்கமும் போகிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குது. தென் அதே மாதிரி கடைகள், சூப்பர் மார்க்கெட்ஸ், அதெல்லாமே ரொம்ப நிறையா இருக்குது. நிறைய பூங்காக்கள், பார்க்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. தென் இங்கே வந்து நிறைய அரசு அலுவலகங்கள் கூட இருக்குது. சரி, இது வந்து பொதுவாக வந்து இங்கே என்ன அதிகமாக பயிரிடுறாங்க அப்படின்னா நெல் தான். ஸோ நெல் நிறைய பயிரிடுறாங்க, தினக்கூலியாக நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களோட வேலை செய்கிற இடம். அதே மாதிரி டெய்லி ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்க போகிறாங்க, அவங்கள வந்து பேரண்ட்ஸ் ட்ராப் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தினமும் கேரளானாவே ரொம்ப அழகு இல்லையா, கடவுளின் நாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கேரளா வந்து ரொம்ப அழகான ஊர், அதே மாதிரி தங்களூரும் வந்து ரொம்ப அழகான ஊர் தான். இங்கே வந்து நெற்பயிர்கள்லாம் அப்படியே காட்சியளிக்குது, பச்சை பசேல்னு கம்பளியம் போர்த்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அழகான ஊரில் தான் நம்ம இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். 10:41:46 நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல. இது போவோமா ஊர்களம். இன்னைக்கு திருச்சூருக்கு பக்கத்துல உள்ள ஒரு கிராமம் தங்களூர் அப்படிங்கிற கிராமம். ஸோ இந்த கிராமம் வந்து ஆரம்பத்தில் தாங்களூர் அப்படின்னு தான் இருந்தது. தாங்கள்ட ஊர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது உங்களோட ஊர் அப்படிங்கிற மீனிங்கில் மலையாளத்தில் இருந்தது. அதை அப்படியே வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு தங்களூர் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் வந்து திருச்சூர் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊர் அப்படின்னு, சாரி கோயில் அப்படின்னா வடக்குநாதன் கோயில். ஸோ ஒரு கேரள கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மகாபாரதத்தோட பல்வேறு அத்தியாயங்களை வந்து வரைபடமாக வைக்கிற புனித ஆலயங்கள், இது வந்து சுவரோவியங்கள்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி கேரளாவோட மிகப்பெரிய கிருஷ்ணர் கோயிலான திருவம்பாடி ஸ்ரீ கிருஷ்ணர் கோயில் வந்து, அதுக்கப்புறம் கேரளாவோட மிகப்பெரிய பகவதி கோயில் உள்ள பரமேக்காவு பகவதி கோயில், இதெல்லாம் வந்து திருச்சூரில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயும் போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். எல்லாத்தையும் கோயிலெலாம் ரொம்ப அழகாக

இருக்கும் இல்லையா, வித்தியாசமான கட்டிடக்கலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு மாதிரி இருக்காது, கேரளாவில் வித்தியாசமான கட்டிடக்கலை உள்ள சுவர் ஓவியங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தங்களூர் வந்திருந்தோம். தங்களூரில் வந்து திருச்சூர் அப்படிங்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. நம்மளுக்கு பக்கத்துலேயே பீச் கூட இருக்குது, நம்ம போய் பீச்லேயும் வந்து விளையாடிட்டு அப்படியே வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் கொண்ட ஊர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராமம் வந்து ரொம்ப அழகான ஒரு கிராமம். நம்ம சுற்றி பார்க்கறதுக்கும் சரி, பக்கத்தில் உள்ள ஊர்களுக்குள்ளக்கும் போகிறதுக்கும் சரி, கரெக்டான ஒரு தருணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.

சோமா ஊர்களும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி திருச்சூருக்கு பக்கத்தில் உள்ள தங்களூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து கேசரி நதி வந்து பக்கத்துலேயே ஓடுது. அதே மாதிரி இங்கே சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கஞ்சேரி சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி அங்கே போனோம்னா எல்லா பொருளும் நம்ம வாங்கிட்டு வரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு சந்தை. ஸோ இன்றைக்கி நம்ம வந்தோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊருக்கு நம்ம போகலாம், ஓகேவா? ஸோ ஸ்டேடியன் வித் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நான் நிகழ்ச்சியில் இதுவரை உங்கள் கூட பூஜா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோவையில். கவிதையும் கானமும் வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் சந்திரா. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இது தெய்வ புலவர் திருவள்ளுவரின் வாக்கு. ஒருவருக்கு மட்டுமல்ல, இந்த உலகிற்கே உணவின் சுவை கூட்டும் வள்ளல் இயற்கை அன்னையின் இளைய மகள், பூமி தாயின் இன்னொரு சகோதரி. சமுத்திரம், சாகரம், முன்னீர், விரிநீர், உபரி, இப்படி எத்தனை பெயர்கள் உனக்கு. பூமியின் தண்ணீர், காடு, கடல், அரிதாகவே உன்னை சந்தித்தாலும் ஆர்ப்பரிக்கும் உன் அலைகள், ஈர மணலில் இன்முகத்தோடு கால் தடம் பதிக்கும் நேரம், நிலையில்லாமல் நீங்காத நினைவுகளோடு சுற்றிச்சூழலும் மனம் கூட அமைதியாகிறது உன் அருகில் இருக்கும்போது. அங்கே மெல்ல வீசும் தென்றல் காற்று, இசையோடு இணைந்து பயணிப்போம், கடல் அன்னையை கண்டு வருவோம், வாருங்கள்.

இதமான காற்று, மெல்லிய ஓசை, அணிவகுத்து வரும் அலைகள் இசையோடு நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். அடர்ந்த வனப்பகுதிகளிலும் மலை முகடுகளிலும் அவதரித்த வற்றாத ஜீவநதிகள் தான் செல்லும் இடங்களையெல்லாம் செழிப்புறச் செய்து வளம் சேர்த்து நலம் தந்து கடலில் நிறைவு செய்கிறது தன் பயணத்தை. உன்னை நம்பித்தான் இங்கு எத்தனை எத்தனை உயிர்கள் வாழ்விடம், உணவு, உயிர், தொழில் வளம் என அனைத்தும் தந்து உன்னையே நம்பி இங்கொரு உலகம். அந்த உலகம் சொல்லும் தினமும் நன்றி.

0: நேர்களே, இது கவிதையும் கானமும். உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோவையிலிருந்து. கீழ்வானில் கதிரவனை காணும் முன்னே பறந்து விரிந்த உன்னில் பயணிக்க கடலுக்கு செல்லும் மீனவர்கள். அலைகளோடு பேசிக்கொண்டே அற்புத பயணம் ஆனந்தமாய். கடல் அன்னையின் அரவணைப்பில் அல்லல் ஏதும் ஏற்படாது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் நாளும் நடை போடுகிறது. அலைகளின் நடுவே நம்பிக்கை என்னும் துடுப்பு கொண்டு தொடர்கிறது இவர்களது வாழ்க்கை பயணம்.
1: கடலோர

வண்ணங்களாயிரம் இருந்தாலும் உன் வண்ணம் உலகோரை கவர்ந்த வண்ணம், கவிஞர்களின் காவிய வண்ணம், ஆகாயத்தின் அற்புத வண்ணம், கார்மேகத்தின் வண்ணம், மாயக்கண்ணனின் மனம் மயக்கும் வண்ணம். ஓய்வில்லாமல் கரையை தொட்டு இந்த உலகிற்கு நீங்கள் கூறும் உன்னத செய்தி என்னவோ, சற்றுநில் சமுத்திர பெண்ணே, அடுத்து வரும் அலையிலாவது உன் பதிலை தந்து அனுப்புவாயா?

தொடர்ந்து முயற்சி செய், வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான் என்பதே உன் பதிலானது. ஆம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது FM ரெயின்போ 103 MHz கோவையில் கவிதையும் கானமும். மீன்கள், சிப்பிகள், சங்குகள், முத்துக்கள், இப்படி விலைமதிக்க முடியாத அற்புதங்கள் உன்னில் உறங்கிக் கொண்டிருக்க இரவு பாடகனின் இசையாய் நீ இசைப்பது இந்த உயிர்களுக்கான தாலாட்டா, அல்லது உன்னில் பயணிக்கும் கப்பல்களுக்கும் கட்டுமரங்களுக்குமான காவிய கீதமா? எதுவாயினும் எங்களுக்கு அது தேனமுது, தெவிட்டாத தெள்ளமுது.

அரைக்கும் ஒரு கூட்டம். உலகோரின் பசிப்பிணியை போக்கும் கூட்டம் அது. வலை வீசும் மீனவர்களுக்கு வஞ்சனை இல்லாமல் தன் வளத்தை அமுத சுரபியாய் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறாள் கடல் அன்னை. கரை காணாத இவர்களின் வாழ்க்கையை கரையேற்றும் எண்ணத்தை

0: விண்ணிலிருந்து மண்ணில் விழும் மழைத்துளி கடலில் கலந்து பின் மீண்டும் கார்மேகமாய் விண்ணுக்கே செல்லும் விந்தை, அலைகளின் ஆர்ப்பரிப்போடு தென்றல் தாளாட்ட ஈர மணலில் காலடிகள் பதித்து நாம் இதுவரை கேட்டு ரசித்தது கவிதையும் கானமும். உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோவையிலிருந்து. அடுத்த முறை கடல் அன்னையை காணச் சென்றால் இதயம் திறந்து பேசுங்கள், இன்முகத்தோடு மனநிறைவோடு நன்றி கூறுங்கள். கடல் தாயே, உன்னை வணங்குகிறோம். இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு வணக்கம் கூறி விடைபெறுவது சந்திரா. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாசவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கே மனோரஞ்சிதம் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11 மணி. இன்றைய கேட்டாலும் இனிக்கும் நிகழ்ச்சியில் மழை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடல் ஆனந்த ராகம் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் பஞ்ச அருணாச்சலம்.
1: மேகங்கறுக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

இந்த பாடல் வாழ்வே மாயம் படத்திற்காக கங்கை அமரனின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பொண்ணுக்கு தங்க மனசு படத்திற்காக ஜி கே வெங்கடேசன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

0: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க. ராஜு மொபைல வை.
1: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
0: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் மழை பாடல்கள். நேரம் 11:28. நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் இன்று நீ நாளை நான் படுத்திருக்காக இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ் ஜானகி பாடியது.

கேட்ட அந்த பாடல் ராஜபார்வை படத்திற்காக இளையராஜாவின் இசையில் டி வி கோபாலகிருஷ்ணன், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சாணகி பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மௌன ராகம் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ் சாணகி பாடியது.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். அதில் மலைப்பாடல்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நாயகன் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் டி எல் மகாராஜன், பி சுசிலா பாடியது, பாடல் ஆசிரியர் புலமை பித்தன்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை இப்பொழுது கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மதுமிதா சீனிவாசன் அவர்களின் பாட்டு. 12:50 சேந்திசை மற்றும் மெல்லிசை. 1:10 என்னுயிர் தோழி. 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா திட்டம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து திரைசை. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை 5:30 திரைசை. 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 பாமாலை. 6:40 முல்லை வனம். 7:10 மாவட்ட செய்தியில் அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:25 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் முதலில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கே மனோரஞ்சிதம் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம். 8:30 வானொலி நாடக விழா. இதில் மௌன விரதம் நகைச்சுவை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பூங்குயில் சீனியாளர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 திரைகாணம். 10:00 அரங்கிசை. இதில் அனுமந்தபுரம் சியாமாலா 5 மாதங்களுக்கு கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். காற்றின்
1: ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதுடன்

வெகடராக மிஸ்ர தாளத்தில் அமைந்த ராமசாமி சிவன் கீர்த்தனையை கேட்டோம். அடுத்து பகைவனுக்கு அருள்வாய், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், ராகமாலிகை, ஆதிதாளம், திஸ்ர நடை.

0: நிறைவாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் இடம்பெற்றது. இதுவரை சங்கீத சாரலில் மதுமிதா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஆதித்யா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஆர் அக்ஷய் ராம் அவர்கள் மிருதங்கம். 1:10 இசை மலரில் இசைமலர் நிகழ்ச்சியில் ஆதித்யா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த மசோதா குறித்து உரையாற்றி வருகின்றனர். மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற ஹர்ஜீந்தர் கவுர், குல்வீர் சிங் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை அவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா குறித்து விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிலக்கரி, சுரங்கம், எஃகு அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இயற்கையுடன் இணைந்து வாழ்வது நமது கலாச்சார பாரம்பரியம் என்று அவர் கூறியுள்ளார். அறிவியல் அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், வன ஆர்வலர்களின் பங்களிப்பிற்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள பதிவில் புலிகளை பாதுகாப்பதில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள 58 சரணாலயங்களில் 3682 புலிகள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு புலிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் நாட்டின் சாதனையை பாராட்டுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். உலக அளவில் புலிகளை பாதுகாக்கும் வகையில் கடந்த 2010 ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின்போது ஆண்டுதோறும் ஜூலை 29 புலிகள் தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 2010 உலக அளவில் 3200 புலிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 5711 அதிகரித்துள்ளது. இதனிடையே புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழகத்தின் கோவை மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு கணேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.

0: இது வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமான உயிரினம். அந்த அனிமல் பாதுகாக்கப்படும் பட்சத்துல அதை சார்ந்திருக்கிற மத்த அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். ரொம்ப சொல்ல போனா உலகத்துல 70% வயல்ல இருக்கிற டைகர் எல்லாமே இந்தியாவில தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3700 டைகர் இந்தியாவில பாத்தீங்கன்னா 50 டைகர் ரிசர்வ் இருக்கு. 50 டைகர் ரிசர்வ்ல முதுமலை புலிகள் காப்பகங்கிறதுங்கிறது இது ஒன்னா தான் ப்ராமினன்ட் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர் இருக்கிறது இந்த இடத்துல. காரணம் என்னன்னா இங்க ஒரு 3 ஸ்டேட் வந்து கனெக்டடா இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த புலிகள் காப்பகத்துல இருக்கிற பழங்குடி மக்கள் அந்த உயிரினங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கு. அவங்க தான் பாதுகாத்துருக்காங்க. அதுக்காக இந்த வருஷம் குளோபல் டைகர் டேக்கு தீம் பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மையமாக கொண்டு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்துக்கோம். முதுமலை புலிகள் காப்பகத்துல நாங்க சென்சஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லாம கேமரா ட்ராப் மாடல்ல பண்றோம். ஒவ்வொரு தனித்துவமான புலிகளை கண்டுபிடிச்சு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம்.
1: குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் மக்களுக்கு குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு குருவும் ஞானத்தை மட்டுமின்றி நேர்மறை எண்ணங்களையும் அளித்து வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது கலாச்சாரத்தில் குரு முக்கியமான இடத்தை வகிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் நமது நாட்டின் கலாச்சாரம் நேர்மை மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக குரு பூர்ணிமா கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருந்த குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாகே கல்வி வளாகம் அடுத்த கல்வியாண்டில் திறக்கப்பட உள்ளதாக அதன் துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாகேயின் சலாக்காராவில் 3 ஏக்கர் நிலம் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான அரசாணை கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த கல்வி வளாகத்தின் மூலம் மாஹே, கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக அறிவாளர் திரு குணசேகரன், முனைவர் ராஜேஷ் விஸ்வநாதன், துணை பதிவாளர் திரு மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக திரு பிரகாஷ் பாபு அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஹூப்ளியிலிருந்து சேலம், ஈரோடு, போத்தனூர் வழியாக கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஹூப்ளியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மாலை மணி 6:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் மாலை மணி 4:40 கோட்டயம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் கோட்டயத்திலிருந்து 10:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் 8:00 ஹூப்ளி சென்றடையும். இதேபோல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி ஹூப்ளியிலிருந்து கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஹூப்ளியிலிருந்து காலை மணி 6:50 புறப்படும் இந்த ரயில் ஹோசூர், சேலம், திருச்சி, சிவகங்கை வழியாக மறுநாள் காலை மணி 5:20 ராமேஸ்வரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமை 8:00 புறப்படும் ரயில் மறுநாள் 7:40 ஹூப்ளி சென்றடையும். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. தென்மேற்கு ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டின் பிரதமர் திருமதி சனி தகாய்ச்சி தெரிவித்துள்ளார். 40,000-க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் மற்றும் தொலை

தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இப்பகுதிகளில் ஷின்காசன் புல்லட் ரயில் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் கூறுகையில் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மினோரு கொஹாவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார்ப், யுன்னட்டி ஹூடா, தன்வி சர்மா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. கனடாவில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் அணி 2-1 என்ற கணக்கில் குவைத்தை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் அணி 3-0 என்ற கணக்கில்

0: காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இனி சேந்திசை பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் எந்தையும் தாயும் என தொடங்கும் மகாகவி பாரதியார் எழுதிய பாடலை கேட்கலாம்.

0: botanists and local communities. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து இயற்கையான விஷயங்கள்னா ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் நம்ம வீட்லயே ஒரு சின்னதா ஒரு செடிய வச்சு அதுல ஒரு பூ வந்தா கூட அது ரொம்ப நமக்கு பார்க்கும் போதே வந்து நமக்கு ரொம்ப ருசியா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்கவிருக்கும் ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மாடித்தோட்டம் அமைக்கும் இயற்கை ஆர்வலர் சரண்யா அவர்கள். வணக்கம்.
3: வணக்கம். நான் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கிற சின்னம்னூர்லேருந்து வர்றேங்க. என் பேர் வந்து சரண்யா. நான் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து கொஞ்சம் பயிற்சி எடுத்தேன் மாடி தோட்டத்தை பற்றி. அப்புறமா எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு ஆசை வந்ததுனால வீட்டிலேயே வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதில் ஒரு 7 வருஷமாக பண்ணிட்டும் இருக்கிறேங்க.
2: அதாவது இப்போ நீங்கள் வந்து இதில் போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, அதுக்கு என்ன ஆர்வம் வந்து உங்களுக்கு தூண்டுதலாக இருந்துச்சு?
3: நான் வீட்டில் வந்து அப்போ வந்து ஜாப் வந்து போகலை. அப்போ வந்துட்டு சரி வீட்டில் இருக்கும்போது வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை வந்துட்டு எனக்கு இயற்கைனா கொஞ்சம் பிடிக்கும், அதுலேயும் வந்து நம்ம ஆரோக்கியமாக மேம்படுத்திக்கிறணும், ஹாஸ்பிட்டல் செலவு கூட வராமல் பார்த்துக்கிறணும் அப்படின்றதுல வந்து ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. வீட்டிலேருந்து அதவாவது உருப்படியாக பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் தாங்க. அப்புறமா தான் சரி மாடித்தோட்டம் கிளாஸ் இப்படி நடக்குதுன்னு சொல்லவும் அட்டன் பண்ணேன். இன்னமும் அதில் வந்து ஆர்வம் ரொம்பவே கூடுதலாச்சு. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தொடங்கினேங்க.
2: இப்போ மாடித்தோட்டம் அப்படின்றது வந்து எதனால வந்து அது அமைக்கணும் அப்படின்றத ரீசன் வந்துச்சு அப்படின்னா, இப்போ முன்னாடியெலாம் வந்து வீடு கட்டுறவங்க வந்து முன்னாடி இடம் விடுவாங்க, இல்லைனா வீட்டுக்கு பின்னாடி இடம் விடுவாங்க, ஏதாவது ஒரு சைடில் வந்து செடி வைக்கணும் அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் வந்து பண்ணாங்க. இப்போல்லாம் வந்து இடம் விட்டு யாருமே வீடு கட்டுறதில்ல அப்படின்றப்ப ஃபுல்லாக வந்து வீடாகவே கட்டும்போது சரி மாடியிலையாவது வந்து நம்ம வந்து ஒரு தோட்டத்தை வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த மாடித்தோட்டம் அப்படின்றத வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாடித்தோட்டம் வந்து எப்படி அமைக்கலாம், அது அமைச்சிக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவை இருக்குது?
3: தேவைன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவாக வந்து நம்ம வீட்டிலையே வளர்க்கணும் அப்படின்றது தாங்க என்னுடைய நோக்கம். அதில் பார்த்ததில் கீரைகள், காய்கள், கனிகள், தானியங்கள் எல்லாமே வந்து நாமே விளைய வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்.
2: எங்கெல்லாம் அமைக்கலாம், அதாவது மாடியில் மட்டும்தான் அமைக்க முடியுமா, அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி பில்டிங்லலாம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க?
3: நம்ம வீட்டில் மட்டும்தான் அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அப்பார்ட்மெண்ட்லலாம் இப்போ எல்லாருமே தங்கியிருக்கோம், அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அவங்களும் அந்த இதில் அடுக்குமாடி குடியிருப்பில் வைக்கலாம். பார்க்கவே ஒரு பசுமையை நம்மளாவே உருவாக்கிக்கலாங்க. எந்தெந்த இடத்துலலாம் வேணும், நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் எடுத்தாவே ஒரு பசுமையாக இருந்தால் ரொம்ப பேரழகாக இருக்கும். அதே தாங்க நம்மளோட கற்பனைக்கு எந்தெந்த இடங்கள்லாம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடங்கள்லாம் நம்மளாவே உருவாக்கி வச்சுக்கிறது தாங்க.
2: இல்லை ஏதாவது ஒரு தோட்டம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய மண் கலவையெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது?
3: மண் கலவை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா செம்மண்ணு கரம்பு மண் செடிகள் வந்து வளருங்க. எல்லா மண்ணுமே எடுத்துட்டு வந்து வளர்க்கக்கூடாது, அதுக்குன்னு சில மண்கள் போட்டோம் அப்படின்னா அது ஆரோக்கியமாக வளரும். இப்போ தென்னனார் பித்து, ஏன்னா நம்ம மாடின்னு பார்க்கும்போது வெயிட்லெஸ்ஸாக வச்சோம்னா அது நிறைய நாள் நம்மளோட கட்டடத்தையும் நம்ம கவனத்தில் வைக்கணும்ல, அதனால தென்னனார் பித்து மட்டுமே இருந்து உரங்கள் போட்டு வளர்த்தாலுமே அது நல்லாவே வந்துருங்க. முடிஞ்சளவு தென்னனார் பித்து போட்டு மேலே மாடியில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து எப்படி பண்ணலாம், 3 மண்ணுகளை வந்து கலந்து இது பண்ணணும். செம்மண் தென்னனார் பித்து ஆடு அல்லது மாட்டு சாணம் அந்த இதை வந்து மிக்சில வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறணும். மண்ணை கலக்கும் போது 45-60 நாள் வரைக்கும் வச்சிடணும். வச்சிட்டோம்னா தான் அது உயிர் மண்ணாக நல்லா தயாராகிடும். நம்மளுக்கு தென்னனார் பித்து கிடைக்கல அப்படின்னா 2 பங்கு செம்மண், 1 பங்கு ஆற்று மண், 1 பங்கு சாணம் கலக்கி வச்சுட்டு நம்ம வந்து சத்துள்ள பொருட்களை போடும்போது அது நல்லாவே வந்துடும்.
2: இப்போ மண் கலவையை பற்றி சொல்லிட்டீங்க, இதே வந்து நம்ம ஒரு மாடி தோட்டத்தில் செடி வைக்கிறதுக்குன்னு அமைப்புன்னு இருக்குல்ல, அந்த அமைப்பை வந்து நம்ம எப்படி உருவாக்குறது?
3: அமைப்பை வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே போதுங்க. தொட்டியோ பனையோ எடுத்துக்கிட்டு அதில் அதிகப்படியான நீர் செல்லாத மாதிரி ஒரு சின்ன சின்ன ஓட்டை போட்டு எடுத்துக்கிடணும். எது எடுத்திருந்தாலுமே ஒரு தொட்டியாக இருந்தாலுமே

0: ஒரு பானையாக இருந்தாலுமே கீழே வந்து ஓட்டை அந்த தண்ணி போகிறதுக்காக நம்ம விட்டுக்கிறணும். அப்புறமா அதில் வந்து மண், மக்கிய குப்பை, மணல், தேங்காய் நார், இதோட வந்து மண்புழு உரம் எல்லாத்தையுமே போட்டு சமாளவு. அப்போ நான் காய வச்சிருந்த சொல்லியிருந்தேன்ல 40 அந்த நாட்குள்ளே வந்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா உயிர் உரமாக அது வந்து தயாராகும். அந்த மண்ணை தான் எடுத்து இதில் பயன்படுத்தணும். அதை வந்து போட்டு அந்த பானையை வந்து 3/4 அளவுக்கு நிரப்பிட்டு என்ன செடி வேணுமோ உங்க ஆசாசையா எது பிடிக்குமோ அந்த செடியை நட்டு வச்சு நம்ம வந்து அதுல வந்து பாக்கலாங்க. அது நல்லா சூப்பரா வளர்ந்து வந்துடும்.
1: இப்ப நம்ம எந்த ஒரு இது எடுத்தாலுமே, ஒரு பிளாஸ்டிக் இதோ இல்ல ஒரு தொட்டியோ எடுத்தாலுமே கீழே வந்து துளை இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க
0: இல்லையா?
1: அது என்ன ரீசன், எதுக்காக வந்து அந்த கீழே வந்து அந்த ஓட்டை போடணும்?
0: ஓட்டை போடாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து அழுகல ஆரம்பிச்சிரும். அதுலேயே தண்ணி நம்ம வந்து தெரியாமல் தெரிஞ்சு நிறைய ஊற்றிடுவோம். அப்படின்றப்ப அந்த தண்ணி நிறைய இருக்க இருக்க அந்த வேர்கள் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிருங்க. அதுதான் முக்கியமான காரணம். அதுவே அந்த ஓட்டை வலி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போயிருச்சு அப்படின்னா அந்த செடிகளுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது.
1: அப்போ அந்த ஓட்டை போ ரீசன் வந்து அந்த செடிக்கு எவ்வளவு தேவையான தண்ணியை எடுத்துட்டு மிச்ச தண்ணியை வந்து அது கீழே விட்டுரும்.
0: ஆமாம், அதுலேயுமே வந்து நம்ம வந்து மாடி வந்து சேதாரம் ஆகாமல் இருக்கிறதுக்காக மொட்டை மாடியில் வந்துட்டு செரட்டையெல்லாம் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து 4 எடுத்து வச்சுட்டோம்னாவே செலவே இல்லைங்க. ஆனால் மாடியிலையும் வெயிட் ஏற்றாமல் எல்லாமே செங்கக்கல் இந்த மாதிரிலாம் வைப்போம், அது வந்து ரொம்ப வெயிட் ஆயிரும். அதுவும் நம்ம கட்டடத்துக்கு ஒரு பிரச்சனையாக தான் முடியும். அதுக்கு வேலை வீட்டில் கிடைக்கிற ரொம்ப ஈஸியான விஷயம் தானே, அதையுமே வச்சுட்டு 4 வச்சுட்டு பைகளையோ அந்த தொட்டிகளையோ தூக்கி வச்சுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது காத்தோட்டமாகவும் இருக்கும் நல்லதாகவும் இருக்கும்.
1: புரியுது. அந்த மாடியில வந்து அந்த ஈரப்பசம் வந்து அந்த தரையை ஒட்டி இருந்துட்டே இருக்கும், வீட்டோட அந்த மேல் பரப்பை வந்து பாதிக்க கூடாது,
0: பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் அடிச்சுட்டு அப்புறமா நமக்கு பிடிச்ச செடியை வச்சோம் அப்படின்னா 4 மேனியும் பொழுதுறும் வண்ணமும் அழகா வளர்ந்து வந்துடும். நம்ம டெய்லி ஊத்தும் போதேவும் ரசிச்சு ஊத்தினோம்னா அது சூப்பரா வளருங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஒவ்வொரு நாளும் ரசிச்சு ரசிச்சு வளர்க்கும் போதேவும் அது எந்த பாதிப்புமே வராங்க, நல்லா மட்டும்தான் வரும்.
1: நீங்க ரொம்ப ரசிச்சு வளர்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் வந்து சொல்லும் போதே வந்து ரசிச்சு ரசிச்சுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. சரி, இப்ப இதே மாதிரி நம்ம மாடி தோட்டம் செடியோ இல்ல வீட்டு செடியோ நம்ம எப்படி பாதுகாக்கிற முறை பத்தி சொல்லுங்களேன்.
0: அது எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம உடற்பயிற்சியில வேணா அது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரியே அந்த மண்ணுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து வாரம் ஒரு முறையாவது செடியை சுத்தி அடிமண்ணை வந்து கொத்தி விடணும். அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். இல்லாட்டி டெய்லி தண்ணி ஊற்றுறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. வேப்ப எண்ணெயை வந்து மாதம் ஒரு முறை வந்து செடிகளுக்கு தெளிக்கணுங்க. வேப்ப இலைகளை சேமித்து நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு இந்த தூளை செடிகளுக்கு 1 கைப்பிடி வீதம் செடியோட வேர்பகுதியில் போட்டு நல்லா கொத்தி விடணுங்க. இதுவே அடி உரமாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் நமக்கு கிடைச்சிரும். இப்போ 1 வரைக்கும் வளர்ந்த செடி இருக்கும்லங்க, அதுக்கு வந்து 3 ஒரு முறை 1 வந்து போட்டால் போதும். 2 செடின்னு சொல்லிட்டு இருக்கும்ல கொஞ்சம் வளர்ந்த செடி, அதுகளுக்கு 2 உரம் போடணுங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய செடிகளுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கிறலாம்.
1: ஒரு சிலர் சொல்றாங்க வீட்டில் இருக்கிற கழிவுகளை வச்சே வந்து செடிகளுக்கு வந்து அந்த பூச்சி விரட்டிலாம் தயார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இயற்கையான முறையில் எப்படி பூச்சி விரட்டியை தயார் பண்ணுறது, அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கழிவுகளை வச்சும் பூச்சி விரட்டி தயார் பண்ணுறது, ரெண்டு முறையும் கொஞ்சம் சொல்லுங்க.
0: முதல்ல இயற்கையான பூச்சி விரட்டிகளை பற்றி நான் சொல்லிடுறேங்க. நம் முன்னோர்கள்லாம் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாரம்பரியமான சாம்பலை வந்து செடிகளுக்கு மேலே தூவி விடுவாங்க. இப்பயும் அதை போட்டாலே அது வந்து நல்லாவே போயிருங்க, அந்த பூச்சி எல்லாமே போயிடும். இல்லைன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பெருங்காய பொடி இருக்குல்ல, அதோட சேர்த்து சிறிது மஞ்சத்தூளையும் தண்ணியில் கலக்கி காதி சோப்பு கரைசலோட, காதி சோப்பு ஏன் போடுறோம் அப்படின்னா விலைகள் மேலே ஒட்டி அப்போ தான் அந்த பூச்சி வந்து வராமல் நம்மளை காத்துக்கிறோம். அதனால தான் அந்த சோப்போட பெருங்காய பொடி, மஞ்சத்தூள் இதை போட்டு கலந்து தண்ணியில் அதையும் தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த வந்து வராதுங்க. இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம். அது வந்து வசம்பு பொடியை வந்து சிறிதளவு மஞ்சத்தூளை கலந்து தண்ணியில் கலக்கி அதையும் வந்து நம்ம தொளிச்சோம் அப்படின்னா அந்த வசம்பு பொடி, தண்ணீர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, வெங்காயம் இவற்றை சம அளவில் எடுத்து தட்டி சார் எடுத்து செடிகளுக்கு தொளிச்சோம்னாலும் பூச்சி வராது. இதுதாங்க இயற்கையான முறையில் பண்ணுற பூச்சி விரட்டி. இது இயற்கையான பூச்சி விரட்டில ஒரு டானிக் மாதிரியும் ஒன்று பார்க்கலாங்க. அது எப்படி அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் 1 அளவுக்கு வாய்ப்பழமும் திராட்சைப்பழம் போன்ற பழம்லாம் கிடைக்கும்ல அந்த கழிவுகளில் 1 வெல்லம், வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலக்கி 5 தண்ணியில் ஊற்றி 15 வச்சிடணுங்க. வச்ச பிறகு அருமையான டானிக்கை ரெடி ஆயிரும். அதுவுமே வந்து நம்ம 15 நாளைக்கு 1 தடவை ஊற்றினோம்னா

0: சூப்பராக வந்துடும்.
1: இப்போ இந்த டானிக் வந்து எந்த இடத்துல, வேர் சைட்லையா இல்லை ஸ்ப்ரே மாதிரி செடிகளுக்கு மேலே அடிச்சு விடணுமா?
0: ஸ்ப்ரே மாதிரி அடித்தாலுமே நல்லதான், கீழே இல்லைன்னா ஊற்றுனாலுமே அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இது இயற்கையானதுனால நல்லாவே பயனுள்ளதாக இருக்கும்.
1: இப்போ வீட்டில் இருக்கிற கழிவுகளில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள்.
0: வீட்டில் இருக்கிற கழிவுகள் அப்படின்னா, ஒரு அடி அகலம் மற்றும் உயரமான தொட்டியில் சமைக்கப்படாத கழிவுகளை போட்டுக்கிறோம். அதாவது மெயினாக வந்து சமைக்காத கழிவுகளை வந்து போடணும். நம்ம வந்து சமைச்ச பொருளை போட்டோம் அப்படின்னா ஸ்மெல்லு வந்துட்டு வாடை அடிக்கும், அது வந்துட்டு சரியாக இருக்காது. அதனால் வந்து மெயினாக நம்ம கவனிக்கிறது சமைக்கப்படாத கழிவுகளை போட்டு புளிச்ச தயிர் தண்ணியில் கலந்து தெளிச்சிடணும். கழிவுகள் மக்க ஆரம்பித்த ஒரு மாதத்துலேயேவும் எரு நம்மளுக்கு வந்து தயாராகிடும். பிளாஸ்டிக் பொருளோ அல்லாட்டி அசைவ பொருளோ தெரியாமல் போட்டுறக்கூடாது, அதுவுமே வாடை எடுத்துடும். மரங்கள்லேருந்து வெறும் இலை இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போடலாம். இப்போ வீட்டில் பூஜை சாமான்களுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி பூக்கள் எல்லாமே போட்டுடலாம். பெரும்பாலும் வீட்டில் இருக்கிற கழிவுகள் இந்த மாதிரி காஞ்சது வந்து நம்ம போட்டுடலாம். அது வந்து ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலத்துக்கு இன்னொரு மெத்தடில் பண்ணிக்கிடலாம். ஒரு அடி ஆழமும் அகலத்துக்கும் குழியை தோண்டி கிடைக்கிற மண்ணை சுற்றி அணை போல் கட்டிக்கிறணும். பிறகு குழிக்குள்ளே கழிவுகளை போட்டுக்கலாம். இப்படியும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி நம்ம தோண்டி விட்டு அப்படியும் பண்ணிக்கலாம். வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா குழியை சுற்றி இருக்கிற அந்த காம்பவுண்ட் மாதிரி போட்டு விட்ருக்கோம்ல மண்ணை, அந்த இதில் கூட செடிகளெல்லாம் நட்டு வச்சுக்கலாம். அதுவுமே சூப்பராக வந்துடும். வெண்டைக்காய், கத்திரி, தக்காளி எல்லாமே போட்டு வச்சோம்னா இதுவும் உரமாய்க்கிறோம், இது சுற்றி இருக்கிற இதுலேயுமே நல்லா வருங்க. அந்த மாதிரி காய்கறி செடியுமேவும் அதையும் வீணாக்காமல் செடிகளை போட்டு விட்டோம்னா சூப்பராக வந்துடும். அந்த மாதிரியும் இதில் பயன்படுத்திக்கலாங்க. அதுலேயுமே கொஞ்சம் புளிச்ச தயிர் வந்து கட்டாயம் ஊற்றிடணும். அது வந்து ஊட்டச்சத்து செடிகளுக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கும். செடிகள் வளர்ந்து காய்கள் நல்லாவே கிடைச்சிருங்க. அதில் இருக்கிற சுற்றி இருக்கிறதுலையும் காய் கிடைச்சிரும், உரமும் ரெடி ஆயிரும்.
1: இப்போ இந்த பூச்சி விரட்டிலாம் வந்து இயற்கையான முறையில் எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க, நம்ம வீட்டில் இருக்கிற கழிவுகளில் எப்படி தயார் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி அமுத கரைசல்னு நாங்கள் கேள்விப்படுறோம், அப்படின்னா என்ன
0: அமுத கரைசல்? இது மட்டுமே போதுங்க ஒரு மாடி தோட்டம் வந்து சூப்பராக வளர்க்கறதுக்கு. அந்த அமுத கரைசல் என்ன அப்படின்னா, அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய 10 லிட்டர் தண்ணி, 1 கிலோ சாணம், அப்புறமா 1 லிட்ரு பசுங்கோமியம், 25 கிராம் நாட்டு சர்க்கரை, இதை எடுத்துக்கிறணும். ஒரு குடத்து தண்ணியில் குச்சியால் வந்து 50 முறை வலப்புறமும் எடப்புறமும் கலக்கி விடணுங்க. இது வந்து காலையில் மதியம் சாயந்தர நேரங்களில் கலக்கி விட்டுறணும். 1 லிட்டருக்கு 10 லிட்ரு தண்ணி கலக்கி வச்சிடணும். 1 நாள் பகல், 1 நாள் நைட்டு விட்டுறணும். விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அமிர்த கரைசல் தயாராகிடுச்சுங்க. இதுவே ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை வேர்பகுதி பக்கத்தில் ஊற்றிட்டே வந்தாவே மிகச்சிறந்த ஒரு அதுக்கு ஊட்டச்சத்துங்க.
1: ஆனால் நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு சில மாதங்களில், அதாவது இப்போ குளிர்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடியிலலாம் வந்து அந்த இலையெல்லாம் சுருங்கி போயிடுது. அப்போ இந்தந்த மாதத்தில் இந்தந்த செடிகள்னு வளர்க்கணும் அப்படின்னு எதுவும் இருக்கா?
0: கண்டிப்பாக எந்தெந்த மாதத்தில் என்னென்ன செடியெல்லாம் போடணுன்றது வந்து இருக்குது.
1: அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக சொல்கிறீங்க. இப்போ ஜனவரி மாதம் அப்படின்னா தமிழ் மாதத்துக்கு வந்து மார்கழி தை விழுகும். அந்த மாதிரி மாதங்களில் வந்து கத்திரி, மிளகாய், பாகக்காய் செடி, தக்காளி, பூசணிக்காய், சொரக்காய், முள்ளங்கி, கீரை இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வருங்க ஜனவரி மாதத்தில். பிப்ரவரி மாதன்றப்ப தமிழ் மாதத்துக்கு வந்து தை மாசியில் வரும். அதுலேயுமே வந்து கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய், பாகற்காய், வெண்டை, சுரக்காய், கொத்தவரை, பீக்கங்காய், கீரைகள் கீரைகள்லாம் எல்லா கீரையுமே, கோவங்காய், இது எல்லாமே வருங்க. மார்ச் மாதம் அப்படின்னா மாசி பங்குனி வரும். அந்த மாதிரி இதுகள்லேயும் வெண்டைக்காய், பாகற்காய், தக்காளி, கோவங்காய், கொத்தவரை, பீக்கங்காய். ஏப்ரல் மாதம் அப்படின்னு இருந்ததுன்னா பங்குனி சித்திரை வரும். செடி முருங்கை, கத்திரிக்காய், கொத்தவரை, வெண்டைக்காய். மே மாதம் அப்படின்னு எடுத்தோம்னா சித்திரை வைகாசி வரும். அதில் செடி முருங்கை, கத்திரிக்காய், தக்காளி, கொத்தவரங்காய், எல்லா மாதங்கள்லையுமே இந்த காயெல்லாம் பெரும்பாலும் நல்லாவே வந்துடும். எல்லா மாதங்களுக்குமே ஏற்ற காய்கள் தான் நம்மளோட காய்களாகவே இருக்குது. ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்தோம்னா வைகாசி ஆணி, கத்திரிக்காய், தக்காளி, கோவங்காய், பூசணி, கீரைகள், வெண்டைக்காய், அதுலேயுமே நல்லா வரும்.
1: இதுவரை மாடித்தோட்டமில் எப்படிலாம் அமைச்சிக்கலாம், எந்த மாதிரியான செடிகளுக்கு என்ன மாதிரியான பராமரிப்பு நம்ம வந்து கொடுக்கணும், எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த செடிகள் வந்து நம்ம வளர்க்கலாம், அது போக வந்து இயற்கையான பூச்சி விரட்டி, நம்ம காய்கறி கழிவுகளிலிருந்து எப்படி பூச்சி விரட்டி தயார் பண்ணுறது, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஜூலை மாதம் 29ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஜூலை 29ஆம் தேதியான இன்று சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. காட்டு புலிகளையும் அவற்றின் இயற்கை வாழ்விடங்களையும் பாதுகாப்பதற்காக 2010ஆம் ஆண்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் புலிகள் மாநாட்டில் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டு 14வது ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாம் உலகப் போர் காரணமாக 12 ஆண்டுகளாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒலிம்பிக் போட்டிகள் லண்டனில் ஆரம்பமாகின. 1958ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் நாசா விண்வெளி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் பூக்கள் பூத்து குலுங்கும் பாலைவனம் பற்றிய தகவல். பாலைவனம் என்றாலே நம் மனதில் முதலில் தோன்றுவது என்ன? கண்கள் எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்த மணல், கொளுத்தும் வெயில், ஒரு துளி பசுமையும் இல்லாத வெறி

சூடிய நிலம் இல்லையா? ஆனால் அதே பாலைவனம் ஒரே சில வாரங்களில் கோடிக்கணக்கான மலர்களால் வண்ண கம்பளமாக மாறிவிட்டால் அதை நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட இயற்கையின் அற்புதம் நிகழும் இடம்தான் தென்னாப்பிரிக்காவில் அமைந்துள்ள நமக்வாலன் தேசிய பூங்கா. இந்த பூங்கா 1999 தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவின் வடக்கு கேப் மாகாணத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டிய பகுதியில் இது அமைந்துள்ளது. சுமார் 700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பூங்கா உலக புகழ்பெற்ற மலர் பூங்காக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பொதுவாக ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் இந்த பகுதி வறண்ட பாலைவனமாகவே காணப்படும். ஆனால் குளிர்காலத்தில் பெய்யும் சிறிய அளவிலான மழை மண்ணுக்குள் பல மாதங்களாக உறங்கிக் கொண்டிருக்கும் விதைகளுக்கு உயிர் கொடுக்கிறதாம். அதன் பிறகு என்ன நடக்கிறது தெரியுமா? ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாதம் வரை வெறும் சில வாரங்களுக்குள் அந்த பாலைவனம் மஞ்சள், ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு, ஊதா என எண்ணற்ற வண்ண மலர்களால் பூத்து குலுங்குகிறதாம். தொலைவில் இருந்து பார்த்தால் பூமியே வண்ண போர்வை போர்த்தி கொண்டது போல் காட்சியளிக்குமாம். இந்த மலர்களில் பல உலகில் வேறு எங்கும் காண முடியாத அரிய தாவர இனங்களாம். குறிப்பாக டெய்சி வகை மலர்கள் சூரியன் உதித்த பிறகே தங்கள் இதழ்களை முழுமையாக விரிக்குமாம். வானம் மேகமூட்டமாக இருந்தால் அவை மலரவே மலராதாம். இதனால் இந்த பூங்காவை பார்வையிட சிறந்த நேரம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை என்று கூறுகிறார்கள். இயற்கை புகைப்பட கலைஞர்கள், தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள், சுற்றுலா பயணிகள் என உலகம் முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கானோர் இந்த மலர்காட்சியை ரசிக்க ஆண்டுதோறும் இங்கு வருகிறார்களாம். அதிலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த மலர்கடல் வருடம் முழுவதும் இருக்காது. சில வாரங்கள் மட்டுமே மலர்ந்து பின்னர் மீண்டும் பாலைவனமாக மாறிவிடும். அதனால்தான் இதை இயற்கை தரும் குறுகிய கால திருவிழா என்றும் அழைக்கிறார்களாம். இங்கு மலர்கள் மட்டுமல்ல, அரிய வகை ஆமைகள், சிறிய பாலூட்டிகள், பல்வேறு பறவைகள், ஊர்வன இனங்களும் வாழ்கின்றனவாம். இந்த பூங்கா உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் முக்கிய பகுதியாகவும் விளங்குகிறதாம். நாம் பார்க்கும் போது உயிரற்றதாக தோன்றும் ஒரு பாலைவனத்திற்குள் கூட சரியான நேரம் வந்தால் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மலர முடியும் என்பதை நமக்வாலன் தேசிய பூங்கா நமக்கு அருமையாக கற்றுத்தருகிறதல்ல.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் இந்திய வடிவக்கலை ஓவியங்கள், இதில் தஞ்சாவூர் வடிவக்கலை குறித்த தகவல் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுனர் டாக்டர் ஏ. பிருந்தா அவர்கள்.
1: தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா பாப்புலராக இருக்கிறது தஞ்சாவூர் பெயிண்டிங் தான். இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப பாப்புலர். இந்தியாலேயே இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷைனிங் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஏன் வந்து அதை பல பழக்குது அப்படின்னா, அதில் மெயினாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன், நம்ம மரகதக்கல் அந்த மாதிரி செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் வரையணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கிளாஸில் தான் நம்ம போடணும். அதுக்கு வந்து கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இல்லை, இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 months ஆவது வேணும். அதை நம்ம ரிவர்ஸ் சைடில், அதாவது கிளாஸ் பெயிண்டிங்கை வந்து நம்ம ரிவர்ஸ் சைடில் தான் எப்பயுமே பண்ணணும். அதனால நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து பண்ணணும். இதுதான் வந்து இந்தியா ஷைனிங் எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் பெயிண்டிங். இதை வந்து லக்ஸரி பெயிண்டிங்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா அதில் காஸ்ட்லியான திங்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது வந்து சுழிக்கோலம், நெலிக்கோலம் ஆர் கம்பிக்கோலம். இந்த வந்து என்ன அப்படின்னா சவுத் இந்தியாவில் மோஸ்ட்லி இந்த டைப் ஆஃப் ஆர்ட்டை வந்து பண்ணுறாங்க. இதோட காலம் பார்த்தோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவோம், 2500 BC அப்போருந்தே இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து டெய்லி நம்ம இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணிகிட்ருப்போம். எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான், டெய்லி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். எக்ஸசைஸ் ஃபார் நம்மளோட உடல் வந்து நல்லா இருக்கும், நம்மளோட விரலுக்கு எக்ஸசைஸு, நம்மளோட மைண்டுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். இந்த கோலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம கோலம் சொல்கிறோம், ஆந்திராவில் முக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கர்நாடகா மகாராஷ்டிராவில் ரங்கோலி அப்படின்னு சொல்லுவாங்க, மித்திலா ரீஜனில் வந்து அரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, வெஸ்ட் பெங்காலில் அல்ஃபோனா அப்படிங்கிறத இந்த கோலத்தை சொல்லுவாங்க.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்ல இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல் நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
2: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம், ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
3: இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ORS தினத்தை ஒட்டி குழந்தை நல மருத்துவர் புஷ்கலா அவர்கள்

உடன் நேர்முகம் கேட்கலாம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர். சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாபிகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பளுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று இரண்டாவது நாளாக மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்த விவாதத்தின் மீது பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இளைஞர்களின் உணர்வுகளுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் மதிப்பளிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மாணாக்கரின் போராட்டத்தில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அதுகுறித்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய ஜனதாதள் உறுப்பினர் திரு திலேஸ்வர் பேசுகையில், நாட்டின் கல்வி முறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து மாணாக்கரின் பிரகாசமான எதிர்காலத்தை இம்மசோதா உறுதி செய்வதாக கூறினார். இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய RSP கட்சியைச் சேர்ந்த திரு என் கே பிரேமச்சந்திரன், எந்த நோக்கத்திற்காக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதோ அதற்கான அம்சங்கள் இதில் இல்லை என்று குறை கூறினார். முன்னதாக நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலத்தை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை இக்குழுவின் தலைவரும் BJP உறுப்பினருமான திரு PP சௌத்ரி மக்களவையில் கொண்டு வந்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் நிறைவேறியது. மாநிலங்களவையில் நிலக்கரி, கனிமம், எஃகுத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் இதனை அறிமுகம் செய்தார். 1969 பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. பிறப்பையும் இறப்பையும் தாமதமாக பதிவு செய்வதை தடுத்து உரிய நேரங்களில் பதிவு செய்வதை ஊக்குவிக்க இம்மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பேசாமல் அரசியல் பிரச்சினைகளை பேசியதாக குறை கூறினார். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வன உயிரின ஆர்வலர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக அளவில் புலிகள் எண்ணிக்கையில் 70% நம் நாட்டில் இருப்பதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், பாதுகாப்பாளர்களின் முயற்சியை பிரதமர் பாராட்டினார். இந்நாளையொட்டி மாபெரும் கதை சொல்லும் போட்டி நெல்லையில் நடைபெற்றது. பள்ளி கல்லூரி மாணாக்கர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், மாவட்ட அறிவியல் மையம் ஆகியவை இணைந்து மாபெரும் கதை சொல்லும் போட்டி நடைபெற்றது. ஒரு புலியின் பார்வையில் இயற்கை, மனிதன் மற்றும் எதிர்காலம் என்ற தலைப்பில் போட்டி நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் புலியை மையமாக கொண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் மனிதன் விலங்கு இணக்க வாழ்வு ஆகிய கருத்துக்களை மையமாக வைத்தே கதைகளை கூறினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது.
0: தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறை மரணங்கள் தடுப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. கிராமப்புற மக்களுக்கு கட்டணமில்லா ஆலோசனை வழங்கும் ஆலோசகர்களுக்கு கௌரவ நிதி வழங்குவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. சிறைகளில் செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகள், நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில்

உள்ளூர் நீதிமன்றம் அமைப்பது, மாவட்ட அளவில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் குறித்தும் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், சிறைத்துறை காவல்துறை தலைவர் திரு சந்தீப் ராய் ரத்தோர், துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முன்னதாக TNPSC தொகுதி 1 பணிகளுக்கு தேர்வான 78 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். அதேபோல் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வான 48 பேருக்கும் நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் முதல் நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்கிறார். சென்னை கத்திப்பாராவில்

0: இடங்களுக்கு தேர்வான 48 பேருக்கும் நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் முதல் நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்கிறார். சென்னை கத்திப்பாராவில் நடைபெறும் மெட்ரோ கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். சென்னையில் பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி ஏரிகளை தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த அவர், ஆகாய தாமரை, மிதவை தாவரங்கள் மற்றும் மிதவை பொருட்களை அகற்றும் பணிகளை பார்வையிட்டார். நீர்வளத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைந்து மேற்கொள்ளும் இப்பணிகளால் சென்னை பெருநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் குறையும் என்று அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை தற்போதைய தாவேக்கா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை எதிர்த்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் அதை செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வழக்கில் அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், நியாயம் நம் பக்கம் இருந்தும் நீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை எடுத்து வைக்காமல் சரணடைந்து விட்டதாக குறை கூறினார். அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வின் இரண்டாம் சுற்று நடைபெறுவதற்கு முன்னரே மாநில கலந்தாய்வை அவசரமாக நடத்தி 151 இடங்கள் காலியாக உள்ளதாக அறிவித்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவர்களை இழந்திருப்பது குறித்து தாவேக்கா அரசு உரிய விளக்கத்தை நம் மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளிப்பதன் அவசியத்தை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அம்மாநில சட்ட நிபுணர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேகதாது அணைக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் வழங்குவது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழக அரசு பணிகளுக்கான TNPSC தொகுதி 1 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. துணை ஆட்சியர், வணிக வரித்துறை உதவி ஆணையர் உட்பட 26 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் இத்தேர்வு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக கோவை குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இன்று தற்காலிக தடை விதித்துள்ளதாக வனத்துறையை மேற்கோள் காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோவையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கோவை குற்றாலம் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோவை குற்றாலம் அருவியில் குளிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர். கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இன்று அதிகாலை முதல் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்படுவதாகவும் நீர்வரத்து சீரான பின்பு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பௌர்ணமி தேரோட்ட விழா இன்று கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. முன்னதாக அதிகாலையில் கோவிலில் இருந்து கள்ளழகர் தனது பரிவாரங்களுடன் புறப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளியதை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட தேரை வடம்பிடித்து இழுக்க திருத்தேர் கோலாகலமாக வளம் வந்து நிறைவு பெற்றது. விழாவின் தொடர்ச்சியாக இன்று மாலை கோவில் வளாகத்தில் 18 படி கருப்பசாமி கோவிலில் கதவுகள் திறக்கப்பட்டு படிபூஜையும் தீபாராதனையும் சந்தனம் சாத்துதல் நிகழ்வும் நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் 7வது நாளான இன்று பதக்கம் வெல்லும் முனைப்புடன் இந்திய தடகள வீரர்கள் களமிறங்குகின்றனர். நீளம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் முரளி ஸ்ரீசங்கரும், 3000 மீட்டர் தடைத்தாண்டு போட்டியின் மகளிர் பிரிவில் பருள் சௌத்ரியும், மகளிர் பழுத்தூக்கும் 77 கிலோ எடைப்பிரிவில் சஞ்சனாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது.

0: பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாவிகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பளுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:55. பாடல் 1.

மூன்று படத்திற்காக அனிருத்தின் இசையில் விஜய் யேசுதாஸ் ஸ்வேதா மோகன் பாடிய பாடலை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. கேஜிபிவி என்பது ஆகஸ்ட் 2004 தொடங்கப்பட்ட இந்திய அரசின் திட்டமாகும். இது கல்வியில் பின்தங்கிய வட்டாரங்களில் உள்ள எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த பெண்களுக்கு இலவச குடியிருப்பு உயர்தர கல்வியை வழங்குகிறது. பாலின இடைவெளிகளை குறைக்க ஒதுக்கப்பட்ட கிராமப்புற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களை சேர்ந்த பெண்களை இலக்காக கொண்டு இந்த பள்ளிகள் உணவு, தங்குமிடம், சீருடைகள் மற்றும் புத்தகங்களை வழங்குகின்றன. இத்திட்டத்தின் முக்கிய இலக்காக பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மையினரை சேர்ந்த பெண்களுக்காக, குறிப்பாக பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய அல்லது பள்ளிக்கு செல்லாத பெண்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கல்வி நிலையானது ஆரம்பத்தில் உயர் தொடக்க கல்விக்கு, அதாவது 6 முதல் 8 வரை விரிவாக்கப்பட்டு, இடைநிலை மற்றும் மூத்த இடைநிலையான 12 வரை உள்ளடக்கியது. விளையாட்டு மற்றும் கல்வி மூலம் முழுமையான வளர்ச்சியை மையமாக கொண்டு பாதுகாப்பான கற்றல் சூழலை உறுதி செய்வதற்காக குடியிருப்பு வசதிகளை, அதாவது விடுதி வசதிகளை மாணவிகளுக்கு வழங்குகிறது. இதில் ஒரு விடுதிக்கு 50 அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்களுடன் செயல்படுவதை பராமரித்து அரசாங்கம் உறுதி செய்கிறது. இப்பள்ளிகள் கிராமப்புற பெண் கல்வி அறிவு தேசிய சராசரியை விட குறைவாக உள்ள கல்வி ரீதியாக பின்தங்கிய தொகுதிகளில் நிறுவப்பட்டு இந்த பள்ளிகளில் விளிம்பு நிலை பெண்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்துவதையும் அதிகாரம் அளிக்கும் முயற்சியாகவும் செயல்பட்டு அவர்களை பிரதான கல்வி முறையில் சேர உதவுகின்றன. கிராமப்புறங்களில், குறிப்பாக பின்தங்கிய சமூகங்களில் பாலின பாகுபாடுகள் நிறைந்துள்ள நிலையில் தொடக்க நிலை உயர் தொடக்க நிலைகளில் பெண் குழந்தைகளின் கல்வி அறிவு மாணவர்களை விட பின்தங்கியுள்ளது. எனவே தரமான கல்வியை பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு வழங்குவதை உறுதிப்படுத்துவதோடு அதை சாத்தியமானதாக ஆக்குவதற்காக உண்டு உறைவிட பள்ளியாக செயல்படும் இப்பள்ளிகள் குறிப்பாக கல்வியில் பின்தங்கிய பகுதிகளில் தொடங்கப்படுகிறது. மேலும் இது கிராமப்புற பகுதிகளில் பெண் குழந்தைகளின் எழுத்தறிவு நிலை குறைந்துள்ள இடங்களையும், ஆண் பெண் எழுத்தறிவு நிலையில் வேறுபாடு நிறைந்துள்ள பகுதிகளிலும், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டவர், பிற பின்தங்கிய வகுப்பினர் நிறைந்திருக்கும் பகுதிகளிலும் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை தவிர பள்ளி செல்லாத பெண் குழந்தைகள் நிறைந்துள்ள பகுதிகளிலும், முறையான பள்ளிகள் தொடங்கப்பட முடியாத நிலையில் உள்ள சிறு சிறு பகுதிகளிலும் இப்பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இம்மையங்களில் 750 மையங்கள் உண்டு உறைவிட பள்ளிகளாக தொடங்கப்பட்டுள்ளன. இம்மையங்களில் சேர்வதற்கு தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர்கள், பிற பின்தங்கிய வகுப்பினர், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 75 விழுக்காடும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு 25 விழுக்காடும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றொரு மத்திய அரசின் மகத்தான திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: இனி திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் செந்தமிழ் செல்வன் படத்திற்காக MS விஸ்வநாதன் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி.

நேர்களே, தினம் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலவே விளைய திரைசையை நிறைவு செய்யும் பாடல் செந்தமிழ் பாட்டு படத்திற்காக MS விஸ்வநாதன், இளையராஜா இசையில், மனோ பாடியது பாடலாசிரியர் வாலி.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அம்மா வணக்கங்க.
1: வணக்கம். கோயம்புத்தூரும் மலைப்பாளையம் செஞ்சேரி மலைக்கும் பக்கத்தில் இருக்கிறேன்.
0: அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஈக்குமாரூருக்கு போவாங்க, அப்புறம் சேமத்துக்கும் போவோம். புளிங்காய் கன்றுரேட்டுக்கு பேசி எடுப்போம் அடிப்போம். நான் புளி தட்டு வியாபாரம் பண்ணுவேன்.
0: அம்மா, நேற்றுக்கு நிகழ்ச்சியில் புளியை எப்படி நீங்கள் வந்து பக்குவமாக ஆள வச்சு உதிர்த்தி எடுக்கிறீங்க, தென்னந்தோப்புக்குள்ளே களை வெட்டுறது, மிளகாய் பறிக்கிறது, முள்ளங்கி விதை ஊன்றுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்கிறீங்க. அதை பற்றி நிறைய பகிர்ந்துட்டீங்க. அம்மா, மழை காலம், வெயில் காலம், இது எல்லாமே பார்க்காம நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஐயாவுக்கு சாப்பாடு, உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு 7:30 நம்ம வேலைக்கு கிளம்பணும். உங்களுடைய அன்றாட வேலைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? நீங்கள் தூங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை பற்றிங்க.
1: தூங்குறதுக்கு 9 தூங்கிடுவேன். எழுந்திரிக்கிறது 5 எழுந்திரிச்சா எல்லாம் வீடு வாசலாம் கூட்டிகிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு 8:30 கிளம்பிடுவோம். 8:30 கிளம்பணுமுன்னா 3:30 வீட்டுக்கு வருவோம். அதுதான் எங்களுக்கு நிரந்தரமான தொழில்.
0: வந்து வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்குங்கம்மா?
1: வீட்டில் வந்து எல்லாம் வீடு பெருக்கிறது, தண்ணியை எடுத்து எல்லாம் காய வச்சு குளிக்கிறது, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கறதுக்கு 1:00 ஆகி போகும். அதுக்கு மேலே நாடகம் பார்த்துட்டு தூங்குவோம்.
0: ஐயா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்வாராங்கம்மா?
1: ஐயா உதவி செஞ்சிட்டு இருந்தார். இப்போ வந்து உடல்நல சரியில்லாமல் வீட்டில் தான் இருக்கிறா இருந்த 10 நானே தான் பாடுபட்டு 2 காலத்தை கழிச்சிட்டு இருக்கிறோம். ஐயாவும் ஒரு வேலைக்கும் போகிறதில்லை. ஐயா வீட்டாளுத்தேன், அப்புறம் என்ன செய்ய முடியும்?
0: அம்மா அவருமே நல்லா வயசாக இருக்கும்போது எல்லா வேலையும் செஞ்சுருப்பார். அதே சமயத்தில் இப்போ வயசாகிடுச்சு, வேறு என்னங்கம்மா செய்ய முடியும்?
1: அவர் நல்லா சாமி கும்பிட்றதுனால எப்படி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நானும் 70 ஆகியும் அப்படியே வேலைக்கு போய் 2 அப்படியே சேவம் பண்ணிகிட்ருக்குறோம். அதுதான் எங்களுடைய வேலை.
0: இன்றைய காலகட்டத்தில் அரிசி சாப்பாடு, அரிசி சார்ந்த உணவுகள் நம்ம நிறைய எடுத்து பழகிட்டோம். உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது என்னென்ன உணவுகள் சாப்பிட்டீங்கம்மா? பொதுவாக இந்த சோளம், ராகிரியெல்லாம் நிறைய செஞ்சுருக்கோம் இல்லைங்களா? அதை பற்றி கொஞ்சம் நிறைய சொல்லுங்கள் எங்களுக்கு.
1: நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது, ஒரு 10 பொண்ணாக இருக்கும்போது மக்காணி ஆட்டி தோசை, மக்காணி இட்லி சுடுவோம். ராய் நெரிச்சி களி கிளறி ராய் சாப்பாடு, கம்பு, வரகு எல்லாமே அப்போ வந்து காலகட்டத்தில் அப்போ அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அதுதான் சாப்பிடுவோம். 3/4 கம்பு. இப்பவும் நான் இவ்வளோ வயசாகியும் சாமரிசி, வரகரிசி, கம்பு சேமியா, ராய் சேமியா வாங்கி வாரத்தில் 4 அதுதான் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்குறோம். நெல்லும் சாப்பாடு வாரத்தில் 4-5 தான். மீதி பூரா சிறுதானிய சாப்பாடு தான் சாப்பிட்றோம். ஐயன் நான்
0: எனக்குமா இந்த சிறுதானியத்தில் கம்பு சொன்னீங்க, அப்புறம் சாமி அரிசி சொன்னீங்கம்மா, இதெல்லாம் பொட்டோடு இருக்குங்களா இல்லை பொட்டு சுத்தம் பண்ணி கடையில் விற்பாங்களாங்கம்மா?
1: அது பூரா அரைச்சி சுத்தம் பண்ணி வெறும் அரிசி. சாமரிசியும் அரிசியாக தான் இருக்குது, வரகும் அரிசி எல்லாமே சுத்தம் பண்ணி பூரா அரிசியாக தான் விற்கிறாங்க. கம்பும் அரைச்சி அது சேமியா மாதிரி பாக்கெட் பண்ணி விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து நான் வச்சுட்டேன். நானே வச்சு இட்லி சட்டியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு தாளித்து ஐயன் நானும் சாப்பிடுவோம். அந்த பழக்கம் தான் எங்களுக்கு உண்டு.
0: இந்த கம்பு சாமியெல்லாம் என்ன பண்ணுவீங்க?
1: கம்பு அரிசியை அப்படியே கூழ் மாதிரி ஒரு நேரம் வச்சு குடிச்சுக்கலாம். வரகு சாப்பாடு சாமரிசியும் சாப்பாடு

0: சாப்பாடு பண்ணித்தான் அதுக்கு பருப்பு குழம்பு வச்சு தான் சாப்பிட்றது.
1: இந்த ரக்கரி அப்புறம் சுண்டக்காய் குழம்பு புளிக்குழம்பு அதுவும் வச்சுக்கலாமாங்கம்மா?
0: எல்லா குழம்பும் வச்சு சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லதுன்னு பூரா குழம்பு கீரை முக்கால் காய்கறி முக்காவாசி இப்போ சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம்.
1: சாப்பாட்டை குறைச்சிட்டு இப்போ வந்து கீரையும் காய்கறியும் நிறைய சேர்த்திக்கிறீங்க. கீரைகள் என்னென்ன கீரைகள் சேர்த்துறீங்கம்மா?
0: கீரையில் தொய்யக்கீரை பருப்பு கீரை தண்டங்கீரை எல்லாமே சேர்த்திட்டு எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரையே சேர்த்திட்டுருக்குறோம்.
1: காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் புடலங்காய் பீக்கங்காய் இதெல்லாம் பாவக்காய் இதெல்லாமே ரொம்ப நல்லது. நீங்கள் வாரத்தில் எவ்வளோ நாள் இந்த காய்கறி எடுத்துக்கிறீங்கம்மா?
0: பீக்கிங்காய் ஒரு நாளைக்கு எடுத்துக்குவோம், கேரட்டு பீன்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்துக்குவோம், கத்திரிக்காய் முக்கால் எனக்கு பிடிக்கி. கத்திரிக்காய் வாரத்தில் மூணு நாளைக்கு கத்திரிக்காய் வறுத்துக்குது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பல்லாதனால அது ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காயும் எடுத்துக்குவோம், வெண்டைக்காய் வாரத்தில் ஒரு முறை, பாவக்காய் எல்லாம் கிடைக்கிறப்போ சமைச்சு சாப்பிட்டுக்குவோம்.
1: இப்போது நம்ம உணவு வகைகளை பொறுத்த வரைக்கும் இந்த குக்கரில் தான் நம்ம அரிசி சாதம் எல்லாமே வைக்கிறோம். அந்த காலத்தில் நீங்கள் மண்ணடுப்பில் விறகு வச்சு அரிசி எல்லாமே கொதிக்க வச்சு கஞ்சி வடித்து செஞ்சுருப்பீங்க, அந்த அனுபவங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்குங்களேன்.
0: அப்போ வந்து அரிசி நெல் குத்தி சுத்தமாக குத்தி க்ளீன் பண்ணி ஈ சட்டியில் மண் சட்டியில் வேக வச்சு அரிசி வடித்து கஞ்சியும் குடிச்சிக்குவோம், அந்த சாப்பாடு சாப்பிடுவோம். முந்தி சோளத்தையும் நல்லா பொட்டு போ குத்தி அதைய கழிஞ்சு போட்டு அதையும் சமைப்போம். அப்போ வந்து எந்த நோவு நொடி இல்லை. இப்போ வந்து குக்கரில் வைக்கிறதுனால தான் எல்லாம் முட்டு வலி முழங்கால் வலி வருதுன்னு எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் அது அனுபவம் ஆகுது. அதனால கொஞ்சம் சிறுதானியம் சேர்த்திட்டு வர ஆரோக்கிய உடம்புக்கு நல்லா இருக்குது.
1: அம்மா, இந்த புளி வேலையை பொறுத்த வரைக்கும் எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி உங்களுக்கு ஆட்கள் கொடுக்குறாங்க, அதை பக்குவப்படுத்துறது நீங்கள் தான். வீட்டுக்குள்ளே அது எப்படிங்கம்மா பக்குவமாக எடுத்து வைப்பீங்க?
0: அது பக்குவமாக வந்து டப்பாவை தண்ணி இல்லாமல் நல்லா உணர வச்சு தொடச்சி போட்டு புளி நல்லா கொட்டையும் இல்லாமல் சுத்தப்படுத்தி பக்கெட்டில் போட்டு க்ளீனாக அமுத்தி வச்சுட்டோம்னா ஒரு வருத்திக்கு கெடாமல் இருக்குது. அதை எடுத்து குழம்புக்கு உபயோகம் பண்ணிக்கலாம்.
1: நம்ம ஒவ்வொரு வீடுகளில் பார்க்குறோம் புளி வந்து கொஞ்சம் கருப்பாக ஆகி போகுதுங்கம்மா. அப்புறம் ஒரு சில வீடுகளில் புளிக்கு கொஞ்சம் ஒவ்வொரு வரிசைக்கு இடையில் கல்லுப்பு போட்டு அமுத்தி வைக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணணுங்களா?
0: கல்லுப்பு போட்டு அமுத்தி வச்சா புளி வந்து கருப்பு வரும். கருப்பு வராமல் இருக்கணும்னா புளி வந்து டப்பாவில் அமுத்தி வைக்கிறோம். டப்பாவில் புளி போட்டு வச்சா மாதத்தில் ஒரு முறை வந்து திறந்து வச்சிடணும். ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் திறந்து வச்சோம்னா அந்த புளி கருப்பு வராது. உப்பு போடக்கூடாது, உப்பு போட்டால் வந்து புளி கருப்பு வந்துடும், புளி நல்லா இருக்காது. கருப்பு வராமல் அப்படியே நாம் வச்சிருக்கணும்னா டப்பாவில் அமுத்தி அதே போல் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மாதத்துக்கு ஒருக்க திறந்து வச்சிருவணும். திறந்து வச்சோம்னா அந்த ஆவியாகப்பட்டதெல்லாம் போச்சுன்னா புளி கருப்பு வராது, தட்டின மொழி மாதிரி இருக்குது. வருஷ கணக்கில் வச்சிருக்கலாம்.
1: நீங்கள் இந்த புளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு மொத்தமாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எந்த அளவுக்கு நிறைய வரும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே மொத்தமாக வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா, இல்லை சரஸ்வதி அம்மாக்கிட்ட போனால் சுத்தமான புளி நல்ல புளி நம்மளுக்கு கிடைக்கும்னு இங்கேயே வந்து நிறைய பேர் வாங்கிக்கிறாங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: புளி சுத்தமாக இருக்கும்னு சொல்லி இந்த பக்கத்து ஊர் பூரா வந்து வாங்குகிறாங்க எங்கிட்ட புளி. புளி நல்லா தொப்பை இல்லாமல் கொட்டை இல்லாத சுத்தமாக வைக்கிறதுனால வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவங்கக்கிட்ட நானும் சொல்லி விடுவேன், இப்படி உப்பு போடாதீங்க, உப்பு போட்டால் புளி ஒரு ஆறு மாதத்தில் கருத்து வந்துடு, உப்பு போடாமல் டப்பாவில் போட்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்து திறந்து மூடி திறந்து வச்சிங்கன்னா அந்த ஆவியாக பட்டக்கு போனால் கருப்பு வராது, தட்டின புளி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அது போக காய் வாங்குறதுக்கு வந்து பொள்ளாச்சியிலிருந்து வருவாங்க ஏபேரிய, அவங்க வந்து காய் அப்படியே மூட்டையோடு எடை போட்டு வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க.
1: உங்களுக்கு புளியை காயாக கொடுக்கறதுல ஓரளவுக்கு லாபம் கிடைக்குமா, இல்லை நீங்களாக புளித்தட்டி விற்றா உங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்குமா?
0: புளித்தட்டி வைக்கிறதுல கொஞ்சம் லாபம் கிடைக்கி, காயாக விற்றுதுன்னா அந்த அடிக்கிற கூலிக்கும் பொறுக்கிறவங்களுக்கு அது சரியாக போகு, அது லாபம் இருக்காது. புளித்தட்டி விற்றுதுன்னா புளி கொஞ்சம் எச்சு விலை, காயாக விற்றோம்னா கொஞ்சம் கம்மி விலை, அதில் நம்மளுக்கு ரிஸ்க் இல்லை. தட்டி எடுத்து வச்சோம்னா வேலையும் இருக்குது, கொஞ்சம் லாபமும் கிடைக்கி.
1: இந்த தொழில் நாங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் செய்ய முடியாது. உங்களுக்கு 10-50 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இந்த தொழில் செய்கிறீங்க, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்னென்னங்கம்மா? இப்போ மழை காலத்துக்கு புளியை பக்குவமாக வைக்கணும், அதே சமயத்தில் ஒரு சில வருஷங்களில் காய் குறைவாக பிடிக்கும், உங்களுக்கு லாபம் குறைவாக வரும், இதை பற்றி கொஞ்சம் விவரங்கள் சொல்லுங்கள்.
0: காய் குறையாக பிடிச்சிச்சின்னா வந்து அடிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமம், காய் நம்ப உழுகாது. பொறுக்கிறவங்களுக்கும் சிரமம், அங்கொன்று எடுக்கணும். காய் நிறையா பிடிச்சதுன்னா நிறையா பொழு பொழுன்னு உழுகு, அடிக்கிறவங்களுக்கு சிரமம் இருக்காது, பொறுக்கிறவங்களுக்கும் நிறைய சாக்கு நிறைப்பாங்க. அப்போ கொஞ்சம் எங்களுக்கு லாபம் கிடைக்கி. கம்மியாக பிடிச்சதுன்னா லாபம் ஒன்றும் இருக்கா.

0: அது நாங்கள் குத்தகைக்கு எடுக்கிறதுக்கும் அடிக்கிறக்கும் பொறுக்கிற கூலிக்கும் தான் சரியாக இருக்குது. ஏதோ நம்மளுக்கு கூலி மாதிரி காசு கிடைக்கி லாபம் ஒன்று அதை பார்க்க முடியாது. நம்ம பிடிச்சா லாபம் கிடைக்கும், ஒரு வருஷம் அப்படியும் போகும், ஒரு வருஷம் கிடைக்கும், ஒரு வருஷம் கரெக்டாக போயிடும். நம்ம போடுற காசுக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் கொடுக்கறக்கு அளவாக இருக்குது. அவன் மரத்துகள் எப்படி பிடிக்குதோ அப்படித்தான் நிர்வாகம் பண்ண முடியும்.
1: ரெண்டு நாளைக்கு முன்னால் உங்களை பார்க்க வரும்போது நீங்கள் வீரப்பூர் பொன்னர் சங்கர் கோயிலுக்கு போயிட்டீங்க, வருஷம் வருஷம் போயிடுறதா ஐயா சொன்னாருங்க. அந்த கோயில் பற்றி கொஞ்சம் எங்ககிட்ட பகிர்ந்துக்கலங்கம்மா. நீங்கள் சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்கீங்களா, அங்கே என்னென்ன நிகழ்வுகள் இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: வந்து போய் நான் வேறு மேலே போயிட்டுருக்கிறேன், ஒரு 20 வருஷமாக போயிட்டுருக்குறேன். அங்கே போயிட்டு இருக்க முடிக்க ஒரு அளவுக்கு ஒரு காசுக்கா ஒரு மனசுக்கு ஒரு திருப்பதியே நல்லா இருக்குது. ஆனால் வீரம் மேலே வந்து ரொம்ப பிடிச்சிது. நாம் கும்பிட்ற கோரிக்கையும் நிறைவேறு கல்லை குமிச்சு அந்த சின்னரு பொண்ணுற நினச்சி தாமரையா பார்த்தினி உன்னுடைய கவனம் நினச்சி நாம் ஒரு கல்லை குமிச்சு வச்சு கும்பிட்டு போட்டு வந்தோம்னா அந்த காரியம் நடக்குது. அதனால வந்து வருஷம் ஒருக்கா நான் போயிட்டே இருப்பேன். ஆனால் நல்லா இருக்குது, அந்த கோயிலுக்கு போனால் மனசுக்கு திருப்பதி சந்தோஷமாக இருக்குது.
1: அந்த கோயிலில் மிக முக்கியமானது படுகளம், அதை பற்றி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நினைவுகள்.
0: அந்த வீரமலை போச்சுன்னா முதல்ல செல்லாண்டி அம்மன் வந்து சின்னரு பொண்ணரை எடுத்து வளர்த்துனுது. அந்த சாமியை கும்பிட்டுட்டு கிழக்க பொனிவள நாடு போவோம். அங்கே வந்து தாமரையாளு குன்னுடைய கவனமும் சந்தோஷமாக நல்ல முறைக்கு வாழ்ந்து அரமனை கட்டி வாழ்ந்திடும். பொனிவள நாடுன்னு அதுக்கு பேர். அதை கும்பிட்டு போட்டு ஆதியாக வந்தோம்னா பெரியக்கா கோயில் அக்காண்டீஸ்வரின்னு சொல்லுவாங்க, அந்த கோயில் வந்து கும்பிடுவோம். அந்த கோயிலில் கும்பிட்டு போட்டு தவுசு மலைன்னு பேர். அந்த தவுசு மலை வந்தோம்னா மேலே போய் தவுசேறி கும்பிட்டு போட்டு வந்தோம்னா அது ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கு தான் வீர மலை போயிட்டுருக்குறோம். படுகளை காட்டுக்கு வந்தோம்னா அந்த சாமி நினச்சாங்கன்னா படுகளம் பூரா உழுகு. படுகளை வந்து பெண்கள் உழக மாட்டாங்க, ஆண்கள் மட்டும் உழவாங்க. தங்க அருக்காணி வந்து சிம்மாடு கூட்டி தீர்த்தம் வச்சுட்டு வருவா. முத்துப்பல்லாக்கில் வருவா, பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி, நான் சூப்பராக இருக்குது. அந்த முத்துப்பல்லாக்கில் வந்து படுகளை நிறையா உழுவாங்க. அந்த தங்க அருக்காணி வந்து ஒரு 10 வருஷத்து பிள்ளையாக தான் வருவாள். வந்து இறங்கி அந்த சிம்மாட்டை இறக்கி கையில் வந்து தீர்த்தெடுத்து தெளிச்சானா அந்த படுகளை உழந்தவங்க பூரா தூங்கி எந்திரிச்ச மாதிரி எந்திரிப்பாங்க. அது பார்க்கறக்கு நல்லா இருக்குது.
1: அந்த பொன்னர் சங்கர் நிகழ்வில் நடக்கக்கூடிய பாடல் ரெண்டு வரி பாடுங்களேன்.
0: தங்க அருக்காணி அண்ணமார காணமனு இந்தா வந்து பாடிட்டு வருவா. அப்போ வந்து அதனுடைய நாள் வந்து அண்ணமார காணமனு தொலைவிட்டு வாரா தங்க அருக்காணி. அப்போ தான் சொல்லிட்டு வருவா, அண்ணா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கோ, நான் இப்படி உன்னை தேடிட்டு வாரனேன்னு சொல்லி அழுதுட்டு புலம்பிட்டு வருவா. அந்த புலம்பிட்டு வரும்போது தான் மாயவர் பார்த்துட்டு இப்போ புலம்பிட்டு வந்து உளுந்துருவா தங்க அருக்காணி. மாயவர் பார்த்துட்டு அன்புல் போட்டால் தண்ணி வரும் அந்த வேரில். அந்த தண்ணி போய் தங்கா முகத்துக்கு தெரிச்சுதுன்னா தங்கா எந்திரிச்சு அந்த மாதிரிக்கிட்ட வந்து சேருவா. சேரும்போது அவங்க வந்து வாலில் உளுந்து இறந்துடுறாங்க. படுகளை காட்டுக்கு அதான் பேர் படுகளை காடுன்னு. இறந்துட்டு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாத, அதுக்கு வந்து அதைய கும்பிட்றதுக்கு தான் நான் அங்கே போயிட்டுருக்குறோம். வருஷம் ஒரு முறை போகிறோம், ஆனால் சந்தோஷமாக கும்பிட்டு வரோம். அப்புறம் சாமுக வந்து கடைசி நாள் மாட்டு மேலே வருவா. அப்படி சாமுக எங்கே வருவா அப்படி அணியாபுதூர் தான் கடைசி வேட்டு முஜியமாக மேற்கால. குன்னுடைய கவனமும் தாமரையை பற்றி பொன்னிவேல நாட்டிலிருந்து இங்கே வந்துடுவாங்க. அணியாபுதூர் தான் கடைசி. அங்கே மாடு வந்து திளம்புற இடம். திரும்பி கிழக்க போகும்போது கொஞ்சம் மேற்கால வேட்டு முஜியமையில் சொல்லுவாங்க ஒரு ஆசும் போசம் நடக்கும் அப்படின்னு. அந்த நாளையில் சொன்னது நடந்தது. இன்னையும் இன்ன வரையும் அது நடந்துட்டு தான் வருதாமா, அதையும் நாங்கள் காதில் கேட்டோம்.
1: சரிங்கம்மா, இது வரைக்கும் நீங்கள் நிறைய அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. உங்களுக்கு விடுகதைகள் நிறைய தெரியும் அப்படின்னீங்க ஆரம்பத்தில். என்னென்ன விடுகதைகள் போடுவீங்க ஒரு ரெண்டு சொல்லுங்களேன், நாங்களும் யோசனை பண்ணி பார்க்குறோம்.
0: நீருட்டு நிலங்குளுந்து நிலத்து வாழை கொலை சாஞ்சு கப்புட்டு கவருட்டு காக்கா குக்கிறக்கு இடம் இல்லை அப்படிங்கும்போது அது என்ன கதை, அது எப்படி விடுவிக்கிறதுன்னு நீங்கள் விடுவிக்க முடியுமா இல்லை அதை நானே சொல்லட்டுமா?
1: நீங்களே சொல்லிடுங்கம்மா, நாங்கள் கேட்டுக்கிறோம்.
0: நீருட்டு நிலங்குளுந்து நிலத்து வாழை கொலை சாஞ்சு கப்புட்டு கவருட்டு காக்கா குக்க இடம் இல்லைங்கும்போது அது வந்து நிலம் கொலை. அந்த நெல்லங்கொலை மேலே காக்காய் உட்கார முடியாது.

0: எங்களுக்கு இந்த கதை வந்து விடுவது எப்படின்னா, நம்ம வந்து உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கத்திரிக்காய் சாதம், நம்ம உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அந்த பூசணிக்காய் சாதம், நம்மளுக்கு இறந்தவங்களுக்கு பூலோகம்தான் சொந்தம்னு இந்த விடுகதை இப்படி ஒரு முடிவு. இந்த விடுகதை அது இந்த கதை வந்து பூசணிக்காய் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு, இறந்தவங்களுக்கு பூலோகம்னு இந்த கதை விடுவிக்கலாம்.
1: அம்மா, நீங்கள் வட்டக்குமி பாட்டு ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு நிறைய பெண்கள் ஆண்கள் சொல்கிறாங்க இந்த மலைப்பாளையம் கிராமத்தில். அது மட்டும் இல்லாமல் விடுகதைகள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆலாத்தி பாட்டு நல்ல நல்ல பாடல்கள் நீங்கள் எங்ககிட்ட பாடி காமிச்சிங்க. இந்த பாடல்கள் எல்லாமே உங்கள் வயசில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், சின்ன வயசில் இருக்கக்கூடிய மகளிராகட்டும் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்களாங்கம்மா?
0: ஆர்வமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து சீக்கிரம் புரியாது, சீக்கிரம் படிக்கிறது இல்லை. நான் வந்து சின்ன வயசில் படித்தது வந்து எனக்கு மறக்க மாட்டேங்குது, அந்த நெஞ்சு விட்டு ஞாபகம் அது போகாது. இப்போ பெண்ணுக்கு பூரா சொன்னோம்னா அது சினிமா ஞாபகத்தில் போய் இதை பழைய பாட்டுக்கெல்லாம் வந்து விரும்பி பிடிக்கிறது இல்லை.
1: சின்ன வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும், இளம் வயதினர்களாகட்டும், உங்களை மாதிரி கொஞ்சம் வயசானவங்களாகட்டும், என்னென்ன உணவுகள் சாப்பிடணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், அந்த அனுபவங்கள் கொஞ்சம் எங்ககிட்ட பகிர்ந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
0: தூங்கிறது 9 மணிக்கு தூங்குவேன், உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக நல்லா இருக்குது. காலையில் வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சுக்கணும், 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் கூட்டி வாயை துளைச்சிட்டு கால் முகம் கழுவி டீ கீ வச்சு குடிக்கிறது பழக்கம், அப்படி எழுந்திரிக்கிறது நல்லது. அதுக்கு மேலே வந்து பொழுது கிளம்புறதுக்கு பிற்பாடு வாசல் கூட்டி வாயை துளைக்கிறது புண்ணியம் இல்லை. சாயங்காலம் அப்படித்தான், பொழுது இறங்குறதுக்கு பிற்பாடு தான் தண்ணி இறக்கி வேணும், பொழுது இறக்கியில் தண்ணி இறக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னாங்க, தீராத சொத்து எப்படி தீரதுன்னு போய் சாமி கேட்டாங்களா, சாமி சொல்லிச்சா காலையில் பொழுது கிளம்புறதுக்கும் பிற்பாடு நீ சுவாசை தொழிச்சு வாசை கூட்டு, பொழுது இறக்கியில் சாயங்காலமாக தண்ணி ஏற உனக்கு இறக்கிற சொத்து காணாமல் போயிருன்னு சொன்னாங்களா. அதே மாதிரி அந்த சொத்துக்கார அம்மா பண்ணிச்சா, வெடியால் பண பொழுது மேலே பொழுது கிளம்பி வந்ததுக்கும் பிற்பாடு வாசல் கூட்டி சாணி கரைச்சி வாசலுக்கு இறச்சுதாம்மா, மாலை நேரத்தில் பொழுது பண பொழுது பொழுது இருக்கும்போதே தண்ணி இறச்சுதா. அப்படி ஒரு 4-5 வருஷம் காலம் அப்படி செய்யும்போது இறக்கிற சொத்து கண்ணுக்கு தெரியாமல் அழிஞ்சு போச்சா. இப்போ வந்து அப்படி செய்யறது தவறு. 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் கூட்டி வாசல் தொளிச்சிடணும், சாயங்காலம் பொழுது இறங்குறதுக்கும் பிற்பாடு தான் தண்ணி இறக்கணும். அதுதான் எனக்குள்ள நடைமுறை, நானும் இறக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன்.
1: ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவிகரமாக இருக்கணும், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு, பொம்பளை கொஞ்சம் முடியலனாலும் ஆம்பளை ஏதோ ஒரு கைக்கு ஆகாத வேலை ஒரே ஒரு வேலை செய்யணும், பொம்பளை வேலை செஞ்சுட்டு வராளே அப்படின்னு ஏதோ ஒரு காப்பி வைக்கிறதா ஏதோ ஒன்று பழகியிருந்தால் ஆம்பளை செய்யலாம். பழகாத ஆம்பளைகளும் சில பேர் இருக்கிறாங்க, அந்த பொம்பளை படுத்து கிடந்தாலும் அந்த பொம்பளை ஏதோ எந்திரிச்சு சமைக்கணும், டீ வச்சு குடிக்கணும், அப்பேற்பட்ட ஆம்பளைகளும் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து டீனா சும்மா சும்மா வச்சு குடிச்சுக்குவார் இந்த ஐயா, அடுப்பு கட்ட ஒரு வேலை செய்ய மாட்டார், 3 நேரம் சாப்பிட்டுக்குவார், பொட்டு மணியாட்ட உட்காந்துக்கிறாரு. அதுதான் எங்கள் வீட்டுக்காரர் பழக்கம், நான் என்ன செய்ய முடியும்?
1: அம்மா, நீங்கள் ஒரு சில ஆம்பளைகள் வந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கும் போது ஐயா எங்களை திரும்பி பார்க்குறாரு, அது நிலைங்கம்மா? நீங்கள் இது வரைக்கும் சொன்ன விவரங்களை எல்லாருமே நாங்கள் கடைபிடிக்கிறோம், அதை வந்து செயல்படுத்துகிறோம், சரிங்களா?
0: சரி சாமி.
1: இது வரைக்குங்கம்மா உங்களுடைய அனுபவத்தில் என்னென்ன வேலைகள் செஞ்சீங்க, நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்களுக்கு போகிறீங்க, அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் என்னென்ன வேலைகள் செய்யணும், எப்படி தூங்கணும், என்ன மாதிரியான உணவுகள் சேர்த்திக்கணும் அப்படிங்கிற தகவல் நிறைய கொடுத்தீங்கம்மா. உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு நாள் நாங்கள் உங்ககிட்ட குமி பாடலுக்காக வருவோம், நீங்கள் நேரம் கிடைக்கும்போது அந்த பாடலை பாடி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குதுங்கம்மா. நன்றி, வணக்கம்.
0: இதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குமி பாட்டுக்கு வந்து பொம்பளை 10-20 பேர் இருக்கும்னு இருந்ததுன்னா நல்லாயிருக்கு, வானொலிக்கும் நல்லா பிரியமாக இருக்குது கேட்குறக்கு. இப்போ வந்து நான் ஒரு பொம்பளை அப்படியே தக்குரியாக சொல்லிகிட்ருக்கிறேன்.

0: நிறைய பொம்பளை இருக்கும்போது கும்மி பாட்டு சூப்பராக பாடுவேன். உங்களுக்கு வரும் வானொலிக்கு, கோயம்புத்தூர் வானொலிக்கும் நன்றி, வணக்கம்.
1: இதுவரை கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்தும், இதர தோட்டத்து வேலைகளை எப்படி பாதுகாப்பாகவும் பக்குவமாகவும் செய்ய வேண்டும் என்பது குறித்தும், இளம் வயதினர்கள், வயது முதிர்ந்தவர்கள் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்தும் நம்மிடையே நிறைய விவரங்களை பகிர்ந்து கொண்டார் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்கள். இவர் கூறிய அனைத்து கருத்துக்களையும் நாமும் கடைபிடிப்போமே. நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வாசிக்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும். கேட்டு மகிழுங்கள். வணக்கம் நேயர்களே.
2: நமது ஆகாஷ்வாணி

0: ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வாசிக்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும். கேட்டு மகிழுங்கள். வணக்கம் நேயர்களே.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
0: 9949038335
1: அல்லது
0: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
0: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு
5: தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன்ட் மிஸ் இட்.

0: இன்னும் சில நொடிகளில்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 3 மணி. இத்துடன் இன்றைய பகல் நேர ஒலிபரப்பு நிறைவடைந்தது. எமது அடுத்த ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு திரை இசையுடன் தொடங்கும். வணக்கம் நேயர்களே.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:30. நேயர்களே, இன்றைய மாலை ஒலிபரப்பின் முதல் நிகழ்வாக திரை இசை கேட்கலாம். முதலில் நிழல்கள் திரைப்படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரலில் அமைகிறது பாடல்.

நேயர்கள் இதுவரை திரைப்பட பாடல்கள் திரை இசை நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தீர்கள். நேரம் மாலை 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். ஆம் நேயர்களே, இதே அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. முதலில் இன்றைய மாலை ஒலிபரப்பிற்கான நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று மாலை 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம், 7:10 அரியலூர் மாவட்ட செய்தி மடல், 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ்ஆர் மனோரஞ்சிதம் அவர்கள். இன்று 8:30 வானொலி நாடக விழா. இன்று மௌன விரதம் நகைச்சுவை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். இன்று 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஹனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்று 11:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. நேயர்களே, இனி இதே அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 5:57 மங்கள இசை, 6:00 குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை. நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி, 7:00 ஹலோ டாக்டர், தொடர்ந்து மதுர கீதம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். நாளை காலை 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே. நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர்கே ஸ்ரீராம் குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 10:00 போவோமா ஊர்கோலம். நாளை காலை 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும்,

நாளை நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 12:10 சங்கீத சாரல், 12:50 மெல்லிசை, தொடர்ந்து சேர்ந்திசை. நாளை பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 1:10 எண்ணுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் ஒன்று. நாளை பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில், நாளை தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், அதனைத் தொடர்ந்து திரையிசை. 2:30 ஊர்ப்புறத்திலே கிராமிய கலை, கோபிவட்டம் கொங்கற்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். நாளை பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, 5:30 திரையிசை, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, நாளை மாலை 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், 7:10 மாவட்ட செய்திமடல், 7:25 ஏறும் போரும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து நஞ்சில்லா காய்கறி தோட்டம் அமைப்பது குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள். நாளை இரவு 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய தொகுப்பு நிகழ்ச்சி, 8:30 வானொலி நாடக விழா 2026, தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம் கேட்கலாம், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நாளை இரவு 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நாடக மலர் நல்ல மனம், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். நாளை இரவு 10:00 அரங்கிசை, 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 11:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. இதுவரை இதே அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்டோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலம் தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 120,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வு

0: கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான சட்ட திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவேக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதோடு விவசாயிகளின் வருவாயும் அதிகரிப்பதாக சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் விஜய் சங்கர். நான் 10 இயர்ஸ் முன்னாடி யூஎஸ்ல கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்டர் ஆகிட்டேன். அண்ட் இப்போ வந்திருக்க எத்தனால் ட்ரெண்டும் நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ எத்தனால் கான்சென்ட்ரேஷன் நம்ம பெட்ரோலில் வரதுனால நம்மளோட டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் இம்போர்ட்ஸும் குறையும். ஸோ 20% ஆஃப் க்ரூட் ஆயில் இம்போர்ட் நமக்கு குறையிறப்போ அதுவே பில்லியன்ஸ் லெவலில் நமக்கு எக்கனாமி இம்பாக்ட் பண்ணும். அண்ட் அதையும் தாண்டி எத்தனால் வந்து ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது எரிக்கிறப்போ அது ரொம்ப கிளீனாக எரியும். நம்மளோட சுற்றுச்சூழல், நம்ம என்வாயர்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும்.
2: என் பெயர் சரவணன், வேலூர்லேருந்து பேசுகிறேன். எத்தனால் பெட்ரோல் வந்து கரும்பு சோளத்துலேருந்து தயாரிக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற ஒரு பொருளாக இன்னைக்கு இருக்குது. நச்சு வாயு வெளியே வராமல் இருக்குது. அதை பயன்படுத்தினால இன்ஜின் எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆவறதில்ல. எத்தனால் வந்து கரும்பு சோளத்தில் தயாரிக்கிறதுனால விவசாயிகள் பலனடைகிறாங்க. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய மத்திய அரசுக்கு நன்றி.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் நாளை தொடங்கி வரும் சனிக்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை முதல் August 1 வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வீரணம்பாளையத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பயனாளிகளிடம் வழங்கினார். கோவை மாவட்டம் ஆழியாறு பகுதியில் புலிகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் அடவி நயினார் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த கடைகளை அதிகாரிகள் இன்று அகற்றினர். கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் காரக்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மத்திய அரசின் கள விளம்பரத்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை அருகே 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இன்று திறக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல்

0: வர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நோவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷி சௌத்ரியும் 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மிஃபல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கால்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இங்கிலாந்தின் ஜோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் வென்சி சூவை வென்றார். இப்போட்டியின் இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தருண் மண்ணைப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோரும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர், நேரம் 6:40:30. நேர்களை இப்பொழுது முல்லைவனம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக விஐபி திரைப்பட பாடல்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி. ராம்குமார்.
1: அரியலூர் நகரில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் விழுதுகள் வட்டார ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சேவை மையங்களில் உடல் மற்றும் மன அளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு நிபுணர்களால் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, பேச்சு மற்றும் மொழி குறைபாடுடையோருக்கான சிறப்பு கல்வி மற்றும் அறிவாற்றல் பிரச்சினை தொடர்பான சிறப்பு கல்வி போன்ற தரமான சேவைகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இம்மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் நாள்பட்ட மறுவாழ்வு தேவைகளை பூர்த்தி செய்வது, ஒரே இடத்தில் சிறப்பு கல்வி, கண் பார்வை அளவியல், கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி, இயன்முறை சிகிச்சை, செயல்முறை சிகிச்சை, உளவியல் சிகிச்சை ஆகிய 6 சேவைகள் வழங்கப்படுகிறது. இந்த சேவைகளை வழங்குவதற்கு தேவையான சிகிச்சை உபகரணங்களுடன் தகுதியான வல்லுநர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து அரசின் திட்டங்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இம்மையத்தினை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி நேரில் பார்வையிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மறுவாழ்வு சேவைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இம்மையம் செயல்படுவதாக கூறுகிறார் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி.
2: மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரே இடமா இந்த இடம் இருக்கும். ஒரு பிசியோதெரபிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு கவுன்சிலர், அதே மாதிரி பயிற்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பயிற்சிக்கான உபகரணம், இதெல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கான ஒரு வசதி வந்து நம்ம இப்ப ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். குழந்தைங்களோட டிஃபிகல்ட்டியை சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சு அவங்கள வந்து ஒரு நம்மள மாதிரி நார்மலா எல்லாரும் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய வச்சு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு ஒரு விதமாகவும், அதே மாதிரி இந்த சென்டர்ல இருக்கும்பொழுது அவங்களுடைய பணியை செய்துக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாரும் வந்து உதவி செய்யணும். அதுக்கு இப்ப அரசாங்கத்தினுடைய இந்த சென்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நிறுவிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம மத்த தாலுக்காகலயும் 15-20 days அது போஸ்ட் வந்துடும்.
1: அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 10 கோடியே 15 லட்சம் மதிப்பில் செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிகள் முடிவடைந்துள்ளது. இதனையடுத்து மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் திறந்து வைத்து ஹாக்கி விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜ்குமார் வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இரத்த தானம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் அண்மையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருளாளினி தொடங்கி வைத்தார். அரியலூர் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கிய பேரணி கல்லூரி சாலை, இருசுக்குட்டை, செந்துறை சாலை, மாவட்ட விளையாட்டு அரங்கம் வழியாக சென்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முடிவடைந்தது. அனைவரும் இரத்த தானம் வழங்குவோம், உயிரை காப்போம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக சென்றனர். பேரணியில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள், மருத்துவர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து இரத்த தானம் வழங்கிய இரத்த கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். அரியலூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குடும்ப நலத்துறையின் சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தினை முன்னிட்டு மக்கள் தொகை விழிப்புணர்வு உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் மிருளாளினி தலைமையில் ஏற்கப்பட்டது. இதனையடுத்து செவிலியர் கல்லூரி மாணவிகள் சார்பில் உலக மக்கள் தொகை தின

0: விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. இதில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவோம், இளம் வயது திருமணத்தை தடுப்போம், இளம் வயது கருப்பத்தை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை 2027 சுய கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சார்பில் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி அண்மையில் தொடங்கி வைத்தார். பேரணியில் முழுமையான தகவல்களை அளிப்போம், நாட்டின் வளர்ச்சிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி பேருந்து நிலையம், செந்துறை சாலை, இருசுக்குட்டை வழியாக அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முடிவடைந்தது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அக்குழு தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்களின் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து விளக்கினர். மேலும் இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்து பயனாளிகளுக்கும் முறையாக கிடைக்கவும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அக்குழு தலைவர் திருமாவளவன் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்.
1: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. ராம்குமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகணமன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரில் இருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகண மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. 1971 தேசிய கௌரவ அடையாளங்கள் மீதான அவமதிப்பை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் தற்போது திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதா வந்தே மாதரம் பாடலுக்கு அவமதிப்பை ஏற்படுத்துவோருக்கு தற்போதுள்ள சட்டத்தின்படி 3 ஆண்டுகால சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்கிறது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த் ராய், தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள சட்டத்திருத்த மசோதா சட்டப்பூர்வமான மாற்றத்திற்கு மட்டுமல்ல என்றும் நாட்டின் ஆன்மாவையும் கலாச்சார கௌரவத்தையும் சுதந்திர போராட்ட அடையாள சின்னமாக திகழ்ந்த வந்தே மாதரம் பாடலுக்கு உரிய மதிப்பை அளிப்பதற்கும் வகை செய்வதாக தெரிவித்தார். 1875 பங்கிங் சந்திர சட்டோபாத்யாயா இயற்றிய இந்த பாடல் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். 1935 காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்தே மாதரம் பாடலை 2 சரணங்களாக சுருக்கியதாக அவர் தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் பெற்ற நாளில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகாஷ்வாணியில் வந்தே மாதரம் பாடலை ஒலிபரப்ப நடவடிக்கை எடுத்ததாகவும் திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த சட்டத்திருத்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராதா மோகன்தாஸ் அகர்வால், நாட்டின் சுதந்திர போராட்ட காலத்தில் வந்தே மாதரம் பாடல் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு எதிராக புரட்சியை ஏற்படுத்தியதாக கூறினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் திரு பாபுராவ் பேசும்போது, நாட்டின் தேசிய பாடலுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற உணர்வை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஆம் ஆத்மி கட்சியின் திரு சஞ்சய் சிங், பகுஜன் ஜனதாதள கட்சியின் திரு சுலேதா தியோ ஆகியோரும் இம்மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடு தொடர்பான குற்றங்களுக்கான தண்டனையை கடுமையாக்கவும் விரைந்து நீதி கிடைக்கவும்

0: இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசு தொழில்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் விளைவாக மின்னணு தொழில்நுட்பத்துறையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என மத்திய மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் மின்னணு பொருட்களை உருவாக்குவதிலும் உற்பத்தியிலும் உலகின் மையமாக இந்தியா முன்னேறி வருகிறது என குறிப்பிட்டார். மின்னணு மேம்பாட்டிற்கான தனி நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் மின்னணு பொருட்கள் கண்டுபிடிப்பிலும் உற்பத்தியிலும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு தேவையான உதவிகள் இந்த நிதியத்தின் மூலம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புத்தாக்க தொழில் முனைவோர் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் நிறுவனங்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கென இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு நிதி திரட்டப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லாத வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் தலைமையேற்று நடத்தும் 100 வார கால உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். மை பாரத் இணையதளத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்பதற்கு இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் இந்த இயக்கத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட உள்ளன. நாடு முழுவதும் மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டுநலப் பணியினர், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் 125 ஆன்மீக அமைப்புகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னின்று நடத்துகிறது. நாட்டின் பாரம்பரிய ஓவியக் கலைஞர்கள் குழுவினர் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பாரம்பரிய ஓவியர்கள் தங்களது படைப்புகளை குடியரசுத் தலைவரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். பனாரஸ் மற்றும் கேரள ஓவியங்கள், தாங்கா, நயாகா, சர்பூர், மைசூர் ஆகியவற்றின் பாரம்பரிய ஓவிய சின்னங்களை குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். நாட்டின் பாரம்பரிய கலாச்சார உயிரோவிய சின்னங்களை எதிர்கால சந்ததியினருக்கும் கொண்டு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் தடய அறிவியல் கட்டமைப்புகளை தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் நிர்பயா நிதி உட்பட 4,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை தடய அறிவியல் துறையை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மரபணு சோதனை மற்றும் ஆராய்ச்சி பணிகளை மேம்படுத்த சண்டிகரில் மத்திய தடய அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்களில் நவீன கருவிகள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு தடய அறிவியல் கட்டமைப்புகளும் மத்திய ஆய்வகங்களில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமர்நாத் புனித யாத்திரையின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் குரு பௌர்ணமி தினமான இன்று ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் எடுத்துச் செல்லப்பட்டது. மகன் தீபேந்திரகிரி தலைமையில் அமர்நாத் புனித யாத்திரையின் பாரம்பரிய வழித்தடமான பஹல்காம் சேஷ்நாக் வழியாக சாரி முபாரக் கொண்டு செல்லப்படுகிறது. ரக்ஷாபந்தன் தினமான ஸ்ரவண பௌர்ணமி தினத்தன்று இந்த செங்கோல் அமர்நாத் கோவிலை சென்றடையும். அன்றைய தினம் சாரி முபாரக்கு பூஜை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சுயாஜ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்ணி 4வது இடத்தையும் சுயாஜ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தேஜீந்திரபால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர்

அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலக கோப்பை பாரா துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நோவிசாதில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மிஃபெல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாந்தா பூனாச்சா இக்வெடாரின் கொனால்சோ இஸ்கோப்டார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இங்கிலாந்தின் ஜியோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானி ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் வீங் சி ஹியூவை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: நிலையத்தில் நேரம் 7:26.
2: நேயர்களுக்கு வணக்கம். உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். மஞ்சள் விலையானது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 18,409 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,569 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,839 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,600 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 18,311 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,329 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,616 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,869 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,966 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,899 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,630 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,369 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. கோபிச்செட்டிபாளையம் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,012 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,512 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,099 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 15,799 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% ஆகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40

முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். உழவர் பெருமக்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையத்தில் உயிர்கறி தயார் செய்யும் முறைகள், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பற்றிய ஒரு நாள் பயிற்சி நாளை நடக்க உள்ளது. பங்கேற்பாளர்களுக்கு உயிர்கறி தயாரிக்கும் அறிவியல் முறைகள், உயிர்கறியின் பயன்பாடுகள், சிறிய அளவிலான உயிர்கறி உற்பத்தி மையம் அமைக்கும் முறைகள், உயிர்கறி மதிப்பு கூட்டல், தொழில் தொடங்கும் வழிமுறைகள் மற்றும் சந்தை வாய்ப்புகள், உயிர்கறி உற்பத்தி மையத்திற்கு நேரடியான களப்பார்வை மற்றும் செயல் விளக்கம் முதலியன இப்பயிற்சியில் அளிக்கப்பட உள்ளன. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7418-470-345, மற்றொரு எண் 9487-771-220. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.

வணக்கம் விவசாய பெருமக்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கே மனோரஞ்சிதம் அவர்கள். முனைவர் மனோரஞ்சிதம் கருப்பண்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள தாவர நோயியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். 20 ஆண்டுகளுக்கும் மேலான கற்பித்தல், ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளில் அனுபவம் கொண்ட இவர் தாவர நோயியல் துறையில் சிறந்த கல்வியாளரும் ஆராய்ச்சியாளருமாக விளங்கி வருகிறார். தாவர நோயியல் துறையில் குறிப்பாக தாவர வைரசியல், உயிரியல் கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை ஆகிய துறைகளில் சிறப்பு நிபுணத்துவம் பெற்றவர். தோட்டக்கலை மற்றும் காய்கறி பயிர்களில் ஏற்படும் வைரஸ் நோய்களை சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் நிலையான முறைகளில் மேலாண்மை செய்வதில் அவரது ஆராய்ச்சிகள் முக்கிய பங்காற்றுகின்றன. தாவரம் வைரஸ் நுண்ணுயிர் இடையேயான தொடர்புகளை புரிந்து கொள்வதிலும் உயிரியல் மற்றும் இயற்கை சார்ந்த நோய் மேலாண்மை தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளார். பயனுள்ள நுண்ணுயிரிகளை தனிமைப்படுத்துதல், அவற்றை பண்புருவாக்கம் செய்தல் மற்றும் மூலக்கூறு நுட்பங்களை பயன்படுத்தி நோய் காரணிகளை கண்டறிதல் ஆகிய துறைகளிலும் அவரது ஆராய்ச்சிகள் விரிவடைந்துள்ளன. இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்புகளுக்காக தாவர நோயியல் மற்றும் தாவர வைரசிகள் தொடர்பான 100க்கும் மேற்பட்ட பாடங்களுக்கு பாட ஆசிரியராகவும் இணை பாட ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். 7 முதுகலை மற்றும் முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு ஆராய்ச்சி வழிகாட்டியாக இருந்து திறமையான அறிவியல் மனித வளத்தை உருவாக்கியுள்ளார். இவரது ஆராய்ச்சி முடிவுகள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான மதிப்புமிக்க ஆய்விதழ்களில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் பல அறிவியல் மாநாடுகளிலும் வழங்கப்பட்டுள்ளன. பல்வேறு வெளி நிதி ஆராய்ச்சி திட்டங்களில் முதன்மை ஆய்வாளராகவும்

0: இணை முதன்மை ஆய்வாளராகவும் செயல்பட்டு வருகிறார். விவசாயிகளுக்கான பயிற்சி முகாம்கள், திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் தொழில்நுட்ப பரவல் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். மேலும் சிறப்பு உட்கூறு திட்டம் மூலம் விவசாயிகளுக்கான பல்வேறு பயிற்சி திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளார். வானொலி உரைகள் மற்றும் விரிவாக்க வெளியீடுகள் மூலம் தாவர நோய் மேலாண்மை தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்த்துள்ளார். மூலக்கூறு நோயறிதல், உயிரியல் கட்டுப்பாடு, நோய் கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை ஆகிய துறைகளில் சிறந்த அனுபவம் பெற்றுள்ளார். காலநிலை மாற்றத்திற்கேற்ப சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் நிலையான தாவர நோய் மேலாண்மை தொழில்நுட்பங்களை உருவாக்கும் ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். கற்பித்தல், ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளில் தாவர நோயியல் துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறார். நிகழ்ச்சியை கேட்போமா?
1: வணக்கம் விவசாய பெருமக்களே. இன்றைய பாடத்திட்டத்தில் அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை பற்றி பேச வந்திருக்கிறேன். இதில் அங்கக வேளாண்மைன்னு எடுத்துட்டோம்னாவே, நம்ம தொடர்ச்சியாக அங்கக வேளாண்மை பண்ணி கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நோய் தாக்கம் வந்து கண்டிப்பாக குறையுங்க. அது எதனாலேங்கிறது தான் விவரிக்கிறதுக்காக உங்ககிட்ட இப்போ பேச வந்திருக்கிறேன். நோய் வந்து எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, விதம் மூலமாக பரவும், மண்ணில் அதோட உயிர் சந்ததிகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக பரவும், இல்லைனா காற்று மூலமாக பரவும். மழை அதிகப்படியாக இருக்கும் பொழுது, காற்றின் ஈரப்பதம் அதிகப்படியாக இருக்கும்போது இந்த நோய் தாக்கம் வந்து நமக்கு பயிர்களில் அதிகமாக இருக்கும். சரி, நம்ம முதல்ல மண்ணிலிருந்து வருவோம். மண்ணில் பார்த்தா எந்த உயிரினமும் தான் இறக்க போறோன்னா தன்னுடைய குழந்தைகளை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடணும்னு நினைக்கும். அதே மாதிரி தான் இந்த பூஞ்சானமும். இந்த பூஞ்சானம் வந்து தான் இறக்குற தருவாயில் அதனோட வித்துக்களை வந்து மண்ணில் இட்டுட்டு போகுது. அதனால் என்னாகுனா அடுத்த பயிர் வரும்பொழுது இந்த பூஞ்சான வித்துக்கள் வந்து அந்த நோய் தாக்கத்தை உண்டு பண்ணுது. அதனால் நம்ம மண்ணோட மேலாண்மைங்கிறது நமக்கு மிக மிக முக்கியம். பொதுவாக இயற்கை வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊட்டமேற்றிய தோல் உரம் மண்ணுக்கு இடுவோம். அதாவது நல்லா வயலை கோடை உழவு செஞ்சு, கோடை உழவுக்கு அப்புறம் மண்ணை வந்து ஊட்டமேற்றிய தோல் உரம், அதாவது ட்ரைகோடர்மா விரடி, சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ், பேசிலஸ் செப்டிலிஸ், அசோஃபாஸ் போன்ற உயிர் உரங்களை இட்டு அந்த ஃபார்ம்யார்டு மென்யூரை நம்ம நல்லா தோல் உரத்தை மக்க வச்சு நம்ம மண்ணில் இடுவோம். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த உயிர் உரங்கள் மண்ணில் தங்கியிருக்கிற இந்த பூஞ்சான வித்துக்கள், அதாவது நம்ம அடிச்சாம்பல் நோய் சொல்லுவோம், மேல்சாம்பல் நோய் சொல்லுவோம், வேரழுகள் சொல்லுவோம், வாடல் நோய் சொல்லுவோம், இந்த மாதிரி நோய்களோட வித்துக்கள் எல்லாம் மண்ணில் தான் தங்கியிருக்கும். அதாவது செடியே இறந்ததுக்கப்புறம் நோயே வயல் இல்லைன்னாலும் அதோட பூஞ்சான வித்துக்கள் மண்ணுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு திருப்பி வர வைக்கும். அப்போ இந்த மாதிரி ஊட்டமேற்றிய தோல் உரம் இடும் பொழுது அந்த மாதிரி நோய் வித்துக்களை பூரா அழிச்சிருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கக வேளாண்மையில் ஜீவாமிர்தம் மண்ணில் இடுவோம். அதாவது கனஜீவாமிர்தமோ ஜீவாமிர்தமோ, அல்லது சிலர் வந்து பஞ்சகாவிய கரைசில கூட மண்ணில் இடுறாங்க. அந்த மாதிரி ஜீவாமிர்தம் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, நாங்கள் ஆராய்ச்சி அடிப்படையில் மிளகாய்க்கும் பப்பாளிக்கு அதே மாதிரி புடலங்காய் பீக்கங்காய் இந்த மாதிரி எல்லாம் மண்ணில் இட்டு பார்த்தோம். அந்த மாதிரி இட்டு பார்க்கும் பொழுது நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை வந்து அதிகப்படியே ஆகுது. அதே மாதிரி நோய் தாக்கக்கூடிய பூஞ்சான வித்துக்கள் எல்லாமே அழிஞ்சிருது. அதனால கண்டிப்பாக கனஜீவாமிர்தம் கொடுக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இயற்கை வேளாண்மையில் தரமான விதைகளை தேர்ந்தெடுத்தாலே 75% நோய் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம். அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தாய் போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வாழையில் எடுக்கிறீங்கன்னா கிழங்கு வந்து சுத்தமாக வெள்ளையாக இருக்கான்னு ஒரு கிழங்கை வெட்டி பார்க்கலாம். அதே மாதிரி விதை வாங்கும்போது அந்த விதை அளவில் சமச்சீராக இருக்குதான்னு பார்த்து நம்ம விதைகளை வாங்கி நடணும். அதே மாதிரி எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை தேர்ந்தெடுக்கணும். இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பயிர் ரகத்துக்கும் எதிர்ப்பு திறன் கொண்ட விதைகளை ஒவ்வொரு வருடமும் வெளியிட்டு இருக்காங்க. அதை நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த விதைகளை தேர்வு செஞ்சு வயல்ல நட வேண்டும். அப்போ விதையின் முக்கியம், மண்ணோட சத்து, நோய்காரணிகள் இல்லாத மண்ணை நம்ம தயார் செஞ்சுக்கணும். நோய் எதிர்ப்பு ரகங்களுள்ள விதைகளை தேர்ந்தெடுத்துக்கணும். இது ரெண்டும் போட்டு நம்ம பயிர் வளர்ந்து வரும் பொழுது நீங்க இடையிலடையில ஜீவாமிர்தம் விடலாம். அதாவது நீங்க உரம் கூட போட்டுட்டு ஜீவாமிர்தம் கொடுத்துக்கலாம், அதனால எந்த தப்பும் வரப்போறதில்லை. அதாவது இயற்கை வேளாண்மையை முழுக்க பண்ணணுங்கிறது கிடையாது. 75% இயற்கை வேளாண்மையும் ஒரு 10% நம்மளால பூச்சிகளின் தாக்கம் அதிகம்

ஆச்சுன்னா அந்த டைம்ல என்னால கட்டுப்படுத்தவே முடியலங்கிற பக்கத்துக்காவது அப்பதான் நம்ம போகணும் கெமிக்கல்ஸ் எல்லாம். இப்போ இயற்கை வேளாண்மையில நம்ம மண்ணை சரிப்படுத்திடுறோம், விதைய சரிப்படுத்திடுறோம், அதுக்கு அடுத்தபடியா செடி வளர்ந்து வருது. வளர்ந்து வரும் பொழுது அந்த வளர்ந்து வர்ற தலைகளின் மேல நோய் தாக்கம் இருக்கும், அதாவது இலைப்புள்ளி, இலைக்கருகள், துரு நோய், அடிச்சாம்பல் நோய், மேல்ச்சாம்பல் நோய், இந்த மாதிரி இலைகளின் மேல பல நோய்கள் வரும். இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம முதலே விதை நேர்த்தி பண்ணி விதைச்சிருப்போம். ஒன்னு மண்ணிலேயே இட்டு இருப்போம், ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் போன்றவற்றை மண்ணிலேயே இட்டு இருப்போம், அதே மாதிரி விதை நேர்த்தி பண்ணியிருப்போம், அது கூடவே வளர்ந்து வந்து ஒரு எதிர்ப்பு திறனை கண்டிப்பா உண்டு பண்ணியிருக்கோம். அதை மீறி நோய் வருதுன்னா அதுல வந்து நம்ம பஞ்சகாவிய கரைசலோ ஒரு முறை தெளிக்கலாம், அல்லது வேப்ப எண்ணெய் சாறு 3%, வேப்பங்கொட்டை சாறு 5% இலைகளின் மேல தெளித்து இலைகளின் மேல் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தலாம். இது இல்லாம தாவர இலை சாறுகள் அது வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது நோய் எதிர்ப்பான. நம்ம வந்து வாங்கி அரைச்சு அதை வந்து தெளிக்கணும். எதுவா இருந்தாலும் 10% தாவர இலைச்சாறுங்கிறது வந்து ரொம்ப நல்லா சிறப்பா செயல்படுது. இதுல எந்தெந்த இலைகள் பாத்தீங்கன்னா, வில்வை இலைச்சாறு மிளகாயில பழ அழுகலை கட்டுப்படுத்தும், காகித பூ இலைச்சாறு வைரஸ் நோய்களை எதிர்த்து கட்டுப்படுத்தும், அடுத்தது வறண்ட சோளம் இலைகளை வந்து வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சு தெளிக்கிறதுனால கூட நோய் தாக்கம் கட்டுப்படுத்தும். அடுத்தது வந்து கருவேல முள்ளு சொல்லுவோம், அந்த கருவேல முள்ளுல உள்ள இலைகளை சேகரிச்சு அந்த இலைகளை வந்து அரைச்சு 10% சாறு தெளிக்கும் பொழுது சூரியகாந்தி இலை மேல வரக்கூடிய இலைப்புள்ளி, இலைக்கருகள், அதே மாதிரி பெருவாரையான ரகங்கள்ல நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி சிலர் வந்து மோர் கரைசல் வைரஸ் அதாவது நச்சுயிரி தாக்கின செடிகளுக்கு தெளிக்கிறாங்க. இந்த மோர் கரைசல் ரொம்பவே சிறப்பானதா தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரி தக்காளியில புள்ளிவாடல் நோய்க்கு நல்லாவே இது கேக்குது. இந்த மாதிரி இலைச்சாறுகளை மேல்புறத்துல, அதாவது ஒரு தடவை நீங்க வேப்பங்கொட்டை சாறு, அடுத்த தடவை பஞ்சகாவியா 3%, இந்த மாதிரி மாத்தி மாத்தி தெளிக்கலாம். ஒரு தடவை தாவர இலைச்சாறு இந்த மாதிரி மாத்தி மாத்தி தெளிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தடவை ட்ரைகோடர்மாவோ அல்லது சூடோமோனாஸோ 5 g/L தண்ணியில கரைச்சு இந்த மாத்தி மாத்தி தெளிக்கும் போது உங்களுக்கு இலைகளின் மேல் வரக்கூடிய நோய்களின் எண்ணிக்கை வந்து வெகுவாகவே குறைஞ்சிரும். இத மீறி வந்துருச்சு அப்படின்னா நம்ம குறைந்த அளவு, மிக மிக குறைந்த அளவு காப்பரும் சல்ஃபரும் யூஸ் பண்ணிக்கலாம் அங்க வேளாண்மையில. காப்பருங்கிறது ப்ளூ காப்பர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், காப்பர் ஆக்சிக்ளோரைடுன்னு நம்ம வேதியியல் நேம் சொல்லுவோம். இந்த ப்ளூ காப்பர் இல்லைன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடு இல்ல போர்டோ மிக்சர்ங்கிறது வந்து சர்வலோக நிவாரணி. அந்த போர்டோ மிக்சர் கரைசல் தயாரிக்கிறதுனால தயாரிச்சு 1% போர்டோ மிக்சரும் தெளிக்கலாம். அப்ப நோய் தாக்கத்திலிருந்து, அதாவது 90% நோய் தாக்கம் வந்துருச்சு, என்னால இனி அங்கக வேளாண்மையில ஒன்னும் பண்ண முடியாது, நான் வருமுன் காக்கல அப்படின்னு நீங்க சொல்லும் போது வேணா இந்த மாதிரி காப்பர் கொண்ட ஃபங்கிசைட்ஸ் அல்லது சல்ஃபர் வந்து பவுடரி மில்லியும் சொல்லுவோம் மேல் சாம்பல் நோய்க்கு இது வெகுவாகவே கேட்கும். அடுத்தபடியா பார்த்தோம்னா வைரஸ் நச்சுயிரி நோய். இதுல வந்து பப்பாளி வளைய நச்சுயிரி நோய் பப்பாளி விவசாயிகளுக்கு பெரும் சவாலா இருக்குது, இதுல வந்து சந்தேகமே இல்லை. விவசாயிகளும் பல விதமான மருந்துகளை அடிக்கிறாங்க, எந்த மருந்துக்கும் அது கட்டுப்பாடு கிடைக்கிறது இல்லை, 90%-100% நோய் தாக்கம் வருது. இந்த மாதிரி பப்பாளி வளையப்புள்ளி நச்சுயிரி நோய்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பப்பாளி எந்த வயல்ல நடவு பண்றோம்னு முன்னாடியே நம்ம ஊர்ஜிதம் பண்ணியிருப்போம். அந்த வயல்ல பப்பாளி நடவுக்கு 15 நாளைக்கு முன்னாடியோ அல்லது 1 மாதம் முன்னாடியோ வரப்புல 3 வரிசையில மக்காச்சோளமோ சோளமோ பயிரிட்டுலாம். அதாவது அந்த மக்காச்சோளம் பயிர் அல்லது சோளம் பயிரிட்டதுன்னு வயலுக்குள்ள என்ன இருக்குதுன்னே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு அடர்வா நம்ம நடவு செய்யணும். வயலுக்குள்ள நீங்க 6 குழி எடுத்து பப்பாளி நடவு செஞ்சுக்கலாம். அந்த குழியில ஒரு கூட ஊட்டமேற்றிய தொழு உரத்தை போட்டு நடுங்க. நட்டதுக்கு 10 நாளுக்கு அப்புறம் வேப்பங்கொட்டை சாரோ வேப்ப இலை சாரோ அடிக்கலாம். இது வந்து 5 மாதம் வரை உங்களுடைய பப்பாளியை நோய் தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக கட்டுப்பாடு செய்யும். ஏன்னா நீங்க நாத்தே வந்து 1 மாச செடி தான் கொண்டு வருவீங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாத்து நம்ம தயார் பண்றோம் இல்லைங்களா, நாற்றங்கால் குடிலேயே நடவுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து வேப்பங்கொட்டை சாரோ வேப்ப எண்ணெயோ தெளிச்சிட்டு 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் நடவு வயல நம்ம நடவு செய்யலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதம் ஒரு வழி, இப்ப 5 மாசம் வந்துருது இல்லைங்களா, நீங்க நார்மலா என்ன உரம் இடுவீங்களோ தாராளமா இட்டுக்கங்க, அதுக்கப்புறம் அதுல ஒரு தவறும் வரப்போறது இல்ல. இந்த நார்மலான உர அளவுக்கு அடுத்தபடியா கூட என்ன சேர்த்தணும்னா, மாதம் 1 முறை ஹியூமிக் அமிலம் 2 mL/L தண்ணியில கரைச்சு விடுங்க. இது என்னன்னா மண்ணுல கரிமச்சத்தை அதிகப்படுத்துது. கரிமச்சத்து அதிகமாகும் பொழுது நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகமாகுது. அதே மாதிரி மாதம் 1 முறை ஜீவாமிர்தத்தோட புண்ணாக்கு கரைசல் சேர்த்திக்கலாம். அதாவது ஜீவாமிர்தம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் இன்னொரு தடவை வேணாலும் சொல்லிடுறேன். பசுஞ்சாணம் 10 கிலோ,
பசு

கோட சிறுநீர் வந்து 10 லிட்டரு, அது கூட 2 கிலோ கடலை மாவு, அதாவது பைத்த மாவாக இருக்கலாம், இல்லாது சுண்டல் மாவா, ஏதோ ஒரு மாவு 2 கிலோ, 2 கிலோ வெல்லம், இது கூட நல்ல செழிப்பான வயல்லிருந்து ஒரு கைப்பிடி வரப்பு மண் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டு 3 நாள் ஊற வைக்கணும். இந்த 3 நாள் வேடு கட்டி ஊற வைப்போம். இது வந்து தனியாக ஊறிட்டு இருக்கட்டும். அப்போ முத நாள் நீங்கள் ஜீவாமிர்தம் தயாரிக்கிறீங்கன்னா அதுக்கடுத்த 2வது நாள் தேங்காய் புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு 10 கிலோ, கடலை புண்ணாக்கு 10 கிலோ, எள்ளு புண்ணாக்கு 5 கிலோ, இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 25 லிட்டர் தண்ணியில் 2வது நாள் ஊற வைப்பீங்க. அது தனியாக ஊறிட்டு இருக்கட்டும். 3வது நாள் நம்ம பொதுவாக ஜீவாமிர்தத்தை எடுப்போம். அந்த 200 லிட்டர் ஜீவாமிர்தத்தில் இந்த 25 லிட்டரையும் கலந்துட்டு பப்பாளி செடிக்கு 1 லிட்டர் ஒரு மரத்துக்கு வீதம் மாதம் 1 தடவை, இந்த மாதம் 1 தடவை விட்டீங்கன்னா அடுத்த மாதம் கிருமிக் அமிலம் விடலாம். அதுக்கு அடுத்த மாதம் இந்த கனஜீவாமிர்தம் கரைசல் வேப்பம் கிழங்குலேருந்து வர எக்ஸ்ட்ராக்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்குலேருந்து வர்ற சாறு எடுத்து இந்த ஜீவாமிர்தத்தோட மிக்ஸ் பண்ணது வந்து 1 மாதம்னா ஹியூமிக் அமிலம் 1 மாதம் மாற்றி மாற்றி, அதாவது பயிர் வந்து ஒரு 10 மாதம் 12 மாதம் வர்ற வரைக்குமே நம்ம விடலாம், அதில் தப்பு இல்லை. அது வந்து என்ன பண்ணுன்னா பயிரோட ஊக்கத்தை வந்து அதிகப்படி தண்டு கணம் வந்து அதிகமாகும், இலைகளுடைய அளவு வந்து பெருக்கும். பப்பாளியினோட அளவு வந்து 1 பழம் 2 கிலோங்கிற அளவுக்கு வருதுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆராய்ச்சி செஞ்சு இது முடிவுகள் நாங்கள் கண்டுபிடிச்சி இந்த முடிவுகளை வந்து நாங்கள் வயல்வெளியிலையும் டெஸ்ட் பண்ணோம். வேலூரில் வந்து ஒரு தாமோதரன் ஒரு விவசாயி, அவர் வயலில் 1 ஏக்கருக்கு பயிர் பண்ணாங்க. இந்த பப்பாளி வளைய புள்ளி நச்சுயிரி நோய் சுத்தமாகவே கிடையாது. பப்பாளி நச்சுயிரி நோய் வந்துச்சுன்னா 1 வருஷத்துலேயே அந்த பயிரை வந்து நம்ம அழிச்சிருவோம், ஏன்னா அதுக்கப்புறம் மகசூல் கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவர் 2வது வருஷ கடைசியில் கூட 1 மரத்துக்கு 30 கிலோ எடுத்தார். என்ன நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளோதாங்க. இது வந்து பப்பாளிக்கு மட்டும் கிடையாது, அடுத்தது புடலங்காய், பீக்கங்காய், பாவக்காய், இதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூக்களின் எண்ணிக்கையும் காய்களின் எண்ணிக்கையும் பருமனும் அதிகப்படியாக வந்தது. அதனால் என்னோட ஒரே தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஊட்டமேற்றிய தோல் உரம்ங்கிறது போடுங்க, நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்யுங்க, பயிற்சுழற்சி இருக்கணும், கோடை உழவு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் செய்கிற உர அளவு கூட இந்த ஜீவாமிர்த கரைசல், இடையில பஞ்சகாவியம், தாவர இலைச்சாறுகள், ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ், இது எல்லாம் சேர்ந்து பண்ணும் பொழுது நம்ம வெற்றி நிச்சயம்ங்கிறதுல துளி சந்தேகம் கிடையாது. நான் கண்டிப்பாக வைரஸ் நச்சுயிரிகளை நம்ம எதிர்த்து போராடலாம். எல்லாரும் கஷ்டமாக நினைக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா வயல்வெளியில் சாதிக்கலாம். மண் மேலாண்மைன்னு முதல்ல ஆரம்பித்தோம். இந்த மண் மேலாண்மையிலேருந்து ஒன்றொன்னா நம்ம பார்த்துட்டு வரலாம். நீங்கள் வந்து இப்போ ட்ரைகோடர்மா போடுது, சூடோமோனாஸ் மண்ணில் இடுறது, அதுக்கப்புறம் ஊட்டமேற்றிய தோல் உரம் இடுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணும் பொழுது கூட நம்ம வயலை சுத்தப்படுத்தணும். அதாவது சணப்பை, கொளிஞ்சி, தக்க பூண்டு, இந்த 3ஐயும் வயலில் நடவு செஞ்சு பூக்கிறதுக்கு முன்னாடி உழுது விட்டுறணும். இது உழுது விடுறதுனால என்ன நம்மளுக்கு நன்மைங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த சணப்பை, கொளிஞ்சி, தக்க பூண்டு எல்லாம் வயலுக்குள்ளே உள்ள உழுது விடும் பொழுது நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகப்படியாகுது. அதே மாதிரி மண்ணினுடைய வடிவம் நல்லா இருக்குது, டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை எடுத்துக்கிற தன்மை வந்து மண்ணுக்கு அதிகப்படியாக ஆகுது. இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மறைமுக நன்மைகள். அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து சணப்பை, கொளிஞ்சி, தக்க பூண்டு இது உள்ளே போட்டு உழுது விடுங்க. அதாவது மண்ணில் வந்து கரிமம்னு சொல்லுவோம், அந்த கரிமத்தோட அளவு நம்ம வயலில் எல்லாத்துலேயும் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதாவது 0.5 இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. சில மண்ணிலையெல்லாம் பார்த்தோம்னா அனலைஸ் பண்ணும்போது 1 இருந்தால் ரொம்ப நல்லதும்பாங்க, ஆனால் அந்த அளவுக்கு நம்மளால இப்போ பண்ண முடியல. அதாவது தொடர்ச்சியாக ஒரு இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அதை திருப்பி வந்து கொடுக்கறதுக்கு நம்ம மறந்துடுறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் அந்த மண்ணோட அமைப்பே மாறும்போது நன்மை பயக்கக்கூடிய பூஞ்சானங்களின் எண்ணிக்கை வந்து அதிகப்படியாக இருக்கும். நம்மளாம் நினைப்போம் ட்ரைகோடர்மா விருடி எங்கேருந்தோ வந்திருக்கு, எங்கேயோ இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் எங்கேயோ இருந்து வந்திருக்கு, பேசிலஸ் செப்டிலஸ் எங்கேயுமே இல்லைங்க, நம்ம மண்ணிலிருந்து பிரித்து எடுத்து நம்ம மண்ணுக்கே இல்லாத இடத்துக்கு அதிக எண்ணிக்கை கொண்டு நம்ம திருப்பி அனுப்புகிறோம், அவ்வளோதான். அதனால் இது எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு, இந்த மாதிரி பசுந்தாள் உரங்களை உள்ளிட்டு நம்ம உள்ள உலர்றது. அது வந்து மூடாக்கு அடுத்தது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க. மூடாக்கு பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த நோய் காரணிகள் வந்து அந்த வெப்பத்தில் தாங்கிறது இல்லை, அத்தனையுமே இறந்துரும்.
மூடாக்கு பண்ணும்போது பொதுவாக சொல்லுவாங்க, களைச்செடிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்காது, மண்ணோட வெப்பநிலை வந்து சீராக இருக்கும். இதுக்கும் நம்ம நோய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு

பார்த்தீங்கன்னா இப்போ பாலையில் எடுத்துட்டீங்கன்னா கிழங்கு அழுகல் நோய். அந்த கிழங்கு அழுகல் நோய்ங்கிறது எந்த டைமில் அதிகமாக வரும்னு பார்த்தீங்களா, மண்ணின் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது. மண்ணின் வெப்பநிலை, நீ நடவு வந்து ஜனவரியில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜனவரியில் நடவு போட்டிங்கன்னா வெய்ய காலம் வந்துடும், பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேங்கும் போது நல்ல வெயில் காலம். அப்போ அந்த கிழங்குக்கும் தண்டுக்கும் இடைப்பட்ட பருமன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பாக்டீரியான்னு சொல்கிற நுண்ணுயிர் இருக்கு இல்லைங்களா, அது எளிதில் ஒரு துளையிட்டு உள்ளே போய் அந்த குருத்தை சாப்பிட்றோம், அதனால தான் உங்களுக்கு கிழங்கு அழுகல் நோய் வருது. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த சணப்பையை இடையில போட்டு வளர்த்தும் போது இந்த நோய் வெகுவாக குறைக்குது. எதனாலினா மண்ணோட வெப்பநிலை குறையும். மண்ணின் வெப்பநிலை குறைஞ்சதுனாவே உங்களுக்கு தண்ணி தேவைப்படுற அளவு குறையும். அப்போ வெய்ய காலத்தில் காய்ச்சலும் பாய்ச்சலும் தண்ணி இருக்கணும், நம்மளுக்கு தண்ணி இருக்காது. அப்போ இந்த சணப்பையை உள்ளே போட்டு உழுதுடும் பொழுது மண்ணோட வெப்பநிலை குறைக்கலாம், இதிலிருந்து நோய் தாக்கம் குறைக்கலாம். அதே மாதிரி வாழையில பாத்தீங்கன்னா வாடல் நோய்ங்கிறது பெருவாரியா தாக்கக்கூடியது. நான் முன்னாடியே சொன்னேன், ரகங்கள் தேர்வுங்கிறது முக்கியம். உங்க வயல்ல வாடல் நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் உயிரோடு இருக்கும். அதோட நோய்காரணிகள் வந்து 50 வருஷம் உயிரோடு இருக்கும். ஆனால் ஒரு தடவை வாடல் நோய் ஒரு வயலில் வந்துருச்சுன்னா அதனுடைய நோய்காரணிகள் கண்டிப்பாக 50 வருடம் இருப்பதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்போ அந்த 50 வருஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அடுத்தது நெல் போட்டு விதைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்தது நெல் போடுறது எல்லா இடத்துக்கும் சாத்தியமான ஒன்று கிடையாது. ஆனால் திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்டம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நெல்லை தொடர்ச்சியாக போட்டு அந்த தண்ணியை தேக்கி வைக்கும் பொழுது மூச்சு முட்டி இந்த பூசணமெல்லாம் இறந்துரும். ஆனால் எல்லா வயல்களுக்கும் நம்ம தண்ணியை தேக்கி வைக்க முடியாது, இல்லை நெல்லோ நடவும் பண்ண முடியாது. அப்படி அந்த மாதிரி இடத்துல நான் இந்த மாதிரி ஊட்டமயிற்றிய தொழுவுரம் உங்களுக்கு உதவி பண்ணும். இந்த சணப்பை கொழிஞ்சி தக்க பூண்டு உதவி பண்ணும். அதனால நம்ம சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, இயற்கையில் சுண்ணாம்பு, ஒரு நோய் தாக்கம் அடைஞ்சிருச்சு, வாடல் நோய் வந்துருச்சுன்னா அந்த கிழங்கை வந்து தோண்டி அதே வயலுக்குள்ள போடக்கூடாது. அதே மாதிரி நோய் வந்துருச்சுன்னா வெட்டி அதுக்குள்ளேயே ரோட்டவேட்டர் போட்டு உள்ள உழுது விட்டுறாங்க. அப்படி உள்ள உழுது விடும் பொழுது என்ன ஆகும்னா அந்த நோய்காரணிகள் ஒரு இடத்துல இருந்து பல இடத்துக்கு பரவிடும். அப்போ நீங்களே நோய் தாக்கம் உருவாக்குறதுக்கு ஒரு வழிவகை செஞ்ச மாதிரி மாறிடுது. அப்ப நோய் தாங்கின கிழங்க அடியோட தோண்டி எடுத்து, ஏன்னா அதுல நூற்புழு தாக்கமும் இருக்கும், நூற்புழுக்களும் தங்கியிருக்கும், அடியோட தோண்டி எடுத்து பயிர் செய்யாத இடத்துல கொண்டு போய் அதைய போட்டுடலாம், இல்ல எரிச்சிடலாம். இதே நீங்க அதே இடத்துல வச்சுட்டு மறுபடியும் இது பண்றது சரியாகாது. அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து சுண்ணாம்பு கரைசல் தண்ணிய உள்ள உழுது, எந்த இடத்துல குழிய தோண்டினீங்களோ, அந்த வேர் கிழங்கு எல்லாத்தையும் தோண்டினீங்களோ அந்த இடத்துல சுண்ணாம்பு கரைசல் தண்ணிய ஊத்தும் பொழுது அந்த நோய் தாக்கம் வெகுவாக குறையுது. இது வந்து மண்ணில் ஒரு விதம். அடுத்தது மூடாக்க சொன்னேன், மூடாக்கில் வந்து வெப்பநிலை குறையும். அதே மாதிரி களைச்செடிகள் குறைவது மட்டுமல்லாமல் நோய்காரணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறையும். மூடாக்க வந்து நம்ம எந்த பயிரில் வேணாலும் செய்யலாம், நம்ம வயலில் இருக்கிற வேண்டாத பொருளை வச்சு கூட மூடாக்கு போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இலைவழி நோய் பாதுகாப்பு. இலைவழி நோய் பாதுகாப்பில் வந்து சுடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, அல்லது பேசிலஸ் செப்டிலிஸ் 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, இதை வந்து இலை மேலே 10 நாள் இடைவெளியில் தெளிக்கலாம். இதோட அளவு வந்து அதிகப்படியாச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டால் எந்த பிரச்சனையும் வராது. அளவுக்கு அதிகமாகவும் அதை போட்டு நீங்கள் இலைவழி நோய்களை கட்டுப்படுத்தலாம். விதை, இன்னைக்கு வந்து எல்லாமே விதை கோட் பண்ணி கொண்டு வர்றாங்க. கோட் பண்ணுறதுன்னா விதையை வந்து பூசணங்களில் வச்சு தடவி அதை ஒரு பந்து மாதிரி செஞ்சு நோய் தாக்கத்திலிருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி எதிர்ப்பு ரகங்கள், இப்போ துவரையில் எடுத்துருந்தீங்களா, உளுந்தில் எடுத்துலீங்க, எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை வந்து நீங்கள் பயிர் செஞ்சு நீங்கள் வந்து நோய் கட்டுப்பாடு பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா வைரஸ் நோய்கள். வைரஸ் நோய்களுக்கு வரப்பு பயிர் வந்து ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணுது. வைரஸ் நச்சுயிரி நோய்களுக்கு சோளம் 4 வருஷம் போடலாம், சுற்றியும் வயலை சுற்றியும் அரணா போடலாம். அதே மாதிரி துவரை கூட நீங்கள் எள்ள வந்து 6 வருஷத்துக்கு 1 வருஷம் நடவு பண்ணும் பொழுது ஃபில்லோடிங்கிற அந்த நுண்ணுயிரோட நோய் தாக்கம் வந்து ஃபில்லோடின்னு சொல்லுவோம், அதாவது இலைகள்லாம் சிறுத்து போயிடும். அதே மாதிரி கத்திரியிலையும் இந்த மாதிரி நோய் தாக்கம் இருக்குது, இதுகளுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் 5 இலை கரைசல் அப்படி சொல்லுவோம். அதாவது நச்சுயிரி நோய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா
பூச்சி மூலமாக தான் பரவும். அதாவது அசுவினி, வெள்ளை ஈ, மைட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பூச்சிகள் எல்லாமே சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள், அப்புறம் நீங்கள் கள்ளிப்பூச்சின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, மீலி பகு, இது மூலமாக தான் நிறைய நோய்கள் பரவுது. இப்போ ஏலக்காயில் கட்டை டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி துவரையில் வந்து தேமல் நோய், மஞ்சள் தேமல் நோய், வெள்ளை ஈனால் பரவக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்களும் பூச்சி மூலமாக தான் பரவுது. அப்போ நம்ம அந்த பூச்சியை வந்து முதல்ல கட்டுப்பாடு செய்யும் பொழுது

நச்சுயிரி நோய் தாக்கம் வந்து அதிகப்படியாக இருக்காது. பூச்சிகளை எப்படி கையாள்வது அப்படின்னா, நம்ம அங்கக வேளாண்மையில் அழகான ஒரு ஐந்திலை கரிசல், அதாவது 3G எக்ஸ்ட்ராக்டும் சொல்லுவோம், அதுவும் நல்லா இருக்குது. அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, இந்த மூணும் எடுத்துக்கிட்டு, இஞ்சியும் பச்சை மிளகாய் வந்து 50 கிராம் எடுத்தோம்னா, ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டும் வந்து 100 கிராம்ஸ், அதாவது இஞ்சியும் பூண்டும் 100 கிராம் எடுத்தால் பச்சை மிளகாய் 50 கிராம் அப்படி எடுத்து 3G எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம். இதை வந்து நல்லா அரைச்சு தெளிக்கிறதுனால இந்த பூச்சிகளின் எண்ணிக்கை

0: ஹண்ட்ரட் கிராம்ஸ், அதாவது இஞ்சியும் பூண்டும் 100 கிராம் எடுத்தால் பச்சை மிளகாய் 50 கிராம் அப்படி எடுத்து 3G எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்லுவோம். இதை வந்து நல்லா அரைச்சி தெளிக்கிறதுனால இந்த பூச்சிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறையுது. இப்போ பூச்சிகளின் எண்ணிக்கை குறைக்கும் போது நம்மளுக்கு அதிகப்படியான நோய் தாக்கம், அதாவது நச்சுயிரி நோய்கள் எல்லாமே அதிகப்படியாக வர்றது கிடையாது. அதனால 3G எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பிவேரியா பேசியானா இருக்குது, மெட்டாரைசியம் அனிசோப்பி, இந்த மாதிரி நிறைய உயிர் பூசணங்களும் இருக்குது. இந்த பூசணங்களும் வந்து பூச்சிகளை வந்து வெகுவாக கட்டுப்படுத்துது. இப்போ மெட்டாரைசியம் அனிசோப்பியை எடுத்துட்டிங்கன்னா தென்னையில் காண்டா மிருக வண்டு இருக்கும். அந்த காண்டா மிருக வண்டு வந்து நீங்கள் சாணத்தை எங்கே கூச்சி வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம சாணத்தை நோண்டி பார்த்தோன்னா தெரியும், வெள்ளை கலரில் குண்டு குண்டா புழு இருக்கும். அதுல இருந்து தான் அந்த காண்டா மிருக வண்டு உற்பத்தி ஆகி வரும். அப்ப இதை வந்து கட்டுப்படுத்தணும்னா அந்த சாணத்து மேல, சாணம் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படுது இல்லைங்களா, அப்ப இந்த பூச்சி வருதுங்கிறதுக்காக நம்ம நிறுத்தி வைக்க முடியாது. அதுக்காக நம்ம இந்த மெட்டாரைசியம் அனிசோப்பியே, கிரீன் மஸ்கார்டைன் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பூசணங்களை அந்த சாணி குவியல் மேலே தெளித்து வைக்கும்போது இந்த பூச்சிகளின் மேலே அது படர்ந்து அந்த இளம் புழுக்களை அழிக்குது. ஸோ இந்த மாதிரி வைரஸ் நச்சுயிரி நோய்கள், அதே மாதிரி பாக்டீரியாவில் வரக்கூடிய நச்சுயிரி நோய்கள் எல்லாத்துக்கும் கவாத்துங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செயல். அந்த கவாத்துங்கிறத நம்ம அடிக்கடி, அதாவது மா, எலுமிச்சை இந்த மாதிரி வர்றதுலையெல்லாம் வந்து கவாத்து பண்ணணும். ஏன் கவாத்து பண்ணணும்னாக்கா அந்த காஞ்ச நுனிகள் இருந்த நோய்காரணிகள் அப்படியே படர்ந்து வந்து உள்நோக்கி வர ஆரம்பிக்கும். உள்நோக்கி வரும்பொழுது நோய் தாக்கம் அதிகப்படியாகும் போது பூ வந்து புதுசா உருவாகாது, அதே மாதிரி பழங்களின் எண்ணிக்கையும் குறையும். அதனால நம்ம இந்த ஜூன் ஜூலை மாசங்கள்ல மழை வரும்பொழுது கவாத்து பண்றது ஒரு விதமான நல்ல விஷயம். அதே மாதிரி வயல்ல எந்த வருஷம் நடவு செய்யறோம் அப்படிங்கறதும் முக்கியம். நம்ம பகுதிக்கு எந்த மாதத்துல நடவு செஞ்சா நோய் தாக்கம் இருக்காது. இப்ப சில இது வந்து நீங்க லேட்டா நடவு செய்யும் பொழுது நோய் தாக்கம் இருக்காது. அதே ஜூன் மாசம் நடவு செஞ்சீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்ல வந்து அறுவடை செஞ்சிருவீங்க. இதே ஜூலை மாசம் நடவு செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையில் ஆரம்பிக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர், அப்போ மழை வந்து நம்மளுக்கு செப்டம்பர் அக்டோபர்ல மழை ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் சூரியகாந்தியோ இல்லை கம்போ சோளமோ இதெல்லாம் போடும் பொழுது பயிர் வந்து அறுவடைக்கு வரும்பொழுது கரெக்டாக மழையும் வரும், உங்களுக்கு பூசண நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ இதுலேருந்து எப்படி பாதுகாக்கிறதுனா கொஞ்சம் சிரமந்தாங்க வேளாண்மையில். இதில் தாவர இலைச்சாறுகளை தான் தெளிக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு என்ன இப்போ வேப்பங்கொட்டை சாரோ வேப்பெண்ணெய் சாரோ தெளிக்க முடியாது. இதே வந்து வில்வ இலைச்சாறு, லெண்டனா கேமரான்னு இருக்குது, நம்ம வந்து மலையெல்லாம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூவாக இருக்கும், அந்த இலை ரோஸ் கலர்லேயோ அல்லது மஞ்சள் கலர்லேயோ பூ பூக்கும், அதுதான் லெண்டனா கேமராங்கிற ஒரு தாவரம். அந்த தாவரத்து இலைச்சாறுகள் எல்லாம் தெளிக்கலாம், ஆனால் அது பெருவாரியான கட்டுப்பாடு கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம இடத்துக்கு நம்ம சூழலுக்கு எந்த பயிர் வந்து எந்த நேரத்தில் நடவு செஞ்சால் நோய் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம், எந்த எதிர்ப்பு ரகங்களை நடவு செய்யலாம், எப்படி பயிர் பாதுகாப்பு பண்ணணுங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த முறையில போனோம்னா தான் அங்கக வேளாண்மையில சிறப்பா இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் நாங்க பார்த்தது என்னன்னா, தொடர்ச்சியா அங்கக வேளாண்மை பண்ணிட்டே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நோய் தாக்கத்தின் அளவு சுத்தமா குறைஞ்சிருது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ச்சி அங்கக வேளாண்மை பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களோட வயல்ல இருக்கிற நோயின் அளவு மருந்து போட்டு வச்சிருக்கிற வயலை விட உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. இது வந்து நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதே இதற்கு முக்கிய காரணம். அதனால் இதுவரைக்கும் நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு விவசாயிகள் அதை வந்து செயல்படுத்தி நம்ம நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் SK மனோரஞ்சிதம் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு S பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் புதன்கிழமை 7:30 வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் N. சீனிவாசன் அவர்கள் நடத்தும் பாடத்தில் சந்திப்போமா. நேயர்களே, வணக்கம்.

நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இனி மனோரஞ்சிதம் கேட்கலாம். மனோரஞ்சிதத்தில் முதல் பாடலாக முத்து திரைப்படத்திலிருந்து

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷவாணி வானொலி நாடக விழா 2026 இன்று இடம்பெறுவது கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைக்கலிக்கும் மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார்.
2: கோமதி, கோமதி,
3: இங்க தானே இருக்கேன். நான் என்னவோ பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி ஏன் சத்தம் போட்டு ஊற கூட்டுறீங்க?
2: ஏன் கோமதி இப்படி கோபப்படுற?
3: கோபப்படாம என்ன பண்றது? 3 மாசமா வீட்டு லோன் கட்டல, வண்டி லோன் கட்டல, டிவி லோன் கட்டல. எல்லாரும் போன் போட்டு என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எல்லா லோனையும் என் பேர்ல எல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க. உங்க பேர்ல வாங்கி இருந்தா அந்த டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும்.
2: அதை தெரிஞ்சுதான் எல்லா லோனையும் உன் பேர்ல வாங்கி போட்டேன். இப்ப புரியுதா? அளவுக்கு அதிகமா லோன் வாங்கினா எவ்வளவு டென்ஷன் ஆகும்னு. பக்கத்து வீட்டுக்கார வீடு கட்டிட்டான்னு நல்லா இருந்த நம்ம வீட்டை இடிச்சு லோன் போட்டு வீடு கட்ட சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் புது வண்டி வாங்கிட்டான்னு என்னையும் புது வண்டி வாங்க சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய டிவி வாங்கிட்டான்னு நீயும் பெரிய டிவியா லோன்ல வாங்கிட்ட. திடீர்னு உன் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. இப்ப நீ வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க. உனக்கு வேலை இல்லைங்கிறது லோன் கொடுத்தவங்களுக்கு கவலை இல்ல. டியூ கட்ட சொல்லி உன்ன தொல்லை பண்றாங்க. நீ என்ன தொல்லை பண்ற? இப்ப புரிஞ்சிட்டியா?
3: ஆமா. என்ன இன்னைக்கு வேலையை விட்டு சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல இருக்கு.
2: கோமதி, வேலையவே விட்டுட்டு வந்துட்டேன்.
3: என்னங்க புதுசா ஒரு குண்ட போடுறீங்க? மீதி லோன் எல்லாம் உங்களை நம்பித்தானே இருக்கு.
2: கோமதி, நானும் எத்தனை மாசம் தான் சம்பளம் வாங்காம வேலை செய்யறது? எங்க முதலாளி ஏற்கனவே எனக்கு 5 மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்காரு. வந்தது பார் கோவம். நான் கோமதி புருஷன், என்கிட்டவே உன் வேலையை காட்டுறியான்னு டிஃபன் கேரியரை தூக்கிட்டு உடனே வெளியே வந்துட்டேன்.
3: என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? தலைக்கு மேல எத்தனை சுமை இருக்கு? கொஞ்சமாவது அதை பத்தி நினைச்சு பாத்தீங்களா?
2: சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன், என்ன இலவசமா போய் வேலை செய்ய சொல்றியா?
3: சம்பளம் இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு ஒன்னா வந்துரும்ல. அப்படி சம்பளம் கிடைக்கலன்னா கடைய உங்க பேருக்கு எழுதி வாங்கிடலாம்.
2: என்னது, கடையை எழுதி வாங்குறோமா? கோமதி, இது உனக்கே நியாயமா தெரியுதா? லட்சக்கணக்கா பணம் போட்டு நடத்துற கடைய எங்க முதலாளி எப்படி எனக்கு எழுதி கொடுப்பாரு?
3: நம்ம பக்கத்து வீட்டு கோபால் இல்ல, கோபால். கோபால் எப்படி முதலாளி என்ன தெரியுமா? கோபாலுக்கும் அவங்க முதலாளி 2 வருஷமா சம்பள பாக்கி வச்சிருந்தாராம். கோபால் போய் அவங்க முதலாளி கிட்ட என் சம்பள பாக்கிய கொடுங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க முதலாளி, சம்பளம் எல்லாம் கொடுக்க பணம் இல்ல, இந்த கடைய நீயே நடத்திக்கோன்னு எழுதி கொடுத்துட்டு பழனிக்கு போயிட்டாராம்.
2: என்ன, பெக்கரா மாறிட்டாரா?
3: அவர் அதுக்கெல்லாம் போகலீங்க. பழனியில இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. இப்போ கோபால் கடைய சூப்பரா நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்க முதலாளியும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம போய் கடைய உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டா நாளைக்கு

0: நீங்களும் ஒரு முதலாளி தானே, அதனால நீங்க பழைய மாதிரியே அங்கேயே வேலைக்கு போங்க.
1: கோமதி, உன் கற்பனைக்கு அளவே இல்லையா?
0: அதிர்ஷ்டம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கதவை தட்டும். அது இப்போ உங்களுக்கு சம்பள பாக்கி மூலமா தட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கும் பக்கத்துல இருக்கிற ஜோசியர் கிட்ட போய் ஜோசியம் கேட்டுட்டு வரலாம். புறப்படுறீங்களா?
1: என்ன கோமதி, நம்ம ஜாதகத்தை வாங்கிட்டு ஜோசியர் உள்ள போனார். ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளவே காணோம்.
0: அவரு ஜாதகத்தை பூஜையில வச்சு எடுத்துட்டு வர போல் இருக்கீங்க.
1: சாம்பார் வாசனை கம கமனு வரத பார்த்தா அவர் சாப்பிட்டுட்டு இருக்கார் போல் இருக்கு. நாம என்னமோ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது.
0: கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஜோசியர் காதல விழுந்துட போகுது, அவர் சங்கடப்பட போறாருங்க. சரி சரி சரி, சாமி வந்துட்டாரு, அமைதியா இருக்கீங்களா?
2: உங்க பேரு அழகேசன், உங்க மனைவி பேரு கோமதி, ஜாதகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கே.
1: வர வழியில இப்பதான் சாமி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரோம்.
2: ஐயோ, அதை சொல்லல. இந்த ஜாதகக்காரருக்கு இன்னும் 30 நாள்ல ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏதாவது சந்தேகம்னு எங்கிட்ட கேளுங்க.
0: அது ஒண்ணும் இல்ல சாமி, இவருக்கு சொந்தமா தொழில் அமையுமா இல்ல காலம் முழுக்க சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போவாரான்னு
2: பாத்திரலாம் பாத்திரலாம். குரு 8ல இருக்கிறான், அதனால இவருக்கு திடீர் யோகம் எல்லாம் வரும். ஆனா நீங்க அதுக்கு சில பரிகாரங்களை செஞ்சா அந்த யோகம் சீக்கிரமா வந்து சேரும்.
1: அதுக்கு தானே உங்களை தேடி வந்தோம். என்ன பரிகாரம்னு சொல்லுங்க, உடனே செஞ்சிடறோம்.
2: வீட்டில் தினமும் ஒரு மண்டலத்துக்கு விளக்கு ஏற்றணும்.
1: இவ்வளோதானா? பண்ணிட்டா போச்சு.
2: விளக்கு மட்டும் ஏத்தனா பத்தாது,
1: கூட ஊதுபத்தியும் வைக்கணுங்களா?
2: ஸோ சொல்லி முடிக்கிற வரைக்கும் குறுக்க குறுக்க பேசாதீங்க. விளக்கை பற்ற வச்சுட்டு ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் நீங்கள் ரெண்டு பேரும் மௌன விரதம் இருக்கணும்.
1: அதாவது விளக்கேற்றிட்டு 48 நாள் வெளியே யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா?
2: அப்படி இல்லைங்க, நீங்கள் ரெண்டு பேரும் யாருக்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 48 நாள் பேசிக்கவே கூடாதுன்னு சொன்னேன்.
0: சாமி என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் 48 நாள்
2: அப்படி பேசாமல் மௌன விரதம் இருந்தீங்கன்னா 48 நாளைக்கு அப்புறம் உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும்.
1: ஐயோ சாமி, 48 செகண்ட் கூட என்னோட கோமதி கூட பேசாமல் இருக்க முடியாதே. வேற ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள்.
2: ஜாதகத்தையும் தலையெழுத்தையும் மாற்றி எழுத என்னால் முடியாது.
0: 48 நாளுங்கிறத கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம் சாமி, கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு. ராத்திரி ஆனால் கோமதிக்கு அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனைகளை என்கிட்ட சொன்னால் தான் தூக்கமே வரும்.
0: முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க, அப்புறமா நம்ம சண்டையை வச்சுக்கலாம்.
2: சரி, ஒரே ஒரு வழிதான் இருக்குங்க. நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு பதிலாக 3 விளக்கு ஏற்றிட்டு ஒரு அரை மண்டலம், அதாவது ஒரு 24 நாள் மௌன விரதம் இருந்தால் கூட ஓரளவு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
0: ஓகே ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கு சாமி.
1: ஆமாம் கோமதி, இதுக்கு வேணால் நான் சம்மதிக்கிறேன்.
2: 24 நாள் ஒரே வீட்டில் பேசாமல் ஒன்றா இருக்கலாம். வீட்டு ஹாலில் ஒரு பிளாக் போர்டை மாட்டி அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எழுதி தெரிஞ்சுக்குங்க. தப்பி தவறி கூட ரெண்டு பேரும் பேசிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் என்ன காரணத்துக்காக மௌன விரதம் இருக்கீங்கன்னு யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. அப்படி யாருக்கிட்டையாவது சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது. மௌன விரதம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்தாங்க உங்கள் ஜாதகம்.
1: கோமதி, உடனே விரதத்தை ஆரம்பிச்சா நம்ம மகன் விமல் வந்து ஏன் ரெண்டு பேரும் பேச மாட்டீங்கன்னு கேட்பானே.
0: நம்ம விமலுக்கு 1 மாசம் பரீட்சை லீவு விட்டாச்சு. போன வாரமே அவன் தாத்தா பாட்டி கூட ஊருக்கு போயாச்சு. அவன் வர்றதுக்குள்ள நம்ம விரதத்தை கச்சிதமா முடிச்சுக்கலாம். சரியா? இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம என்ன காரணத்துக்காக விரதம் இருக்கோம்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் நீங்க கடைக்கு முதலாளியும் ஆக முடியாது, நாம் முதலாளி பொண்டாட்டியாகவும் ஆக முடியாது. எங்க வீட்டுக்காரர் கூட பேசி 4 நாள் ஆச்சு. ஆனா 4 நாள் 40 வருஷம் ஆன மாதிரி தெரியுது. இன்னும் 20 நாள் இருக்கு, எப்படி சமாளிக்க போறேனோ. ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, லீவு நாள். அதுவுமா எங்க போய் தொலைஞ்சாரு இவரு? அவர் என் கூட பேசாட்ட கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே அவரை பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்குமே. ஆ, மறந்துட்டேன், போர்டில் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பார்க்கலாமா? நான்

0: சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஓ, மௌனவரதத்தை சாக்கா வச்சுக்கிட்டு ஊர் சுத்த போயிட்டீங்களா? பொறுத்துருங்க பொறுத்துருங்க, இன்னும் 20 நாள் தானே இருக்கு, மொத்தமா உங்களை பேசிக்கிறேன்.
1: கோமதி, அம்மா கோமதி.
0: இந்த நேரத்தில் இவங்க எதுக்காக வந்தாங்க?
2: என்ன கோமதி, திரு திருன்னு முழிக்கிற உங்க அப்பன மாதிரியே.
0: அம்மா வாங்கம்மா வாங்கப்பா, திடீர்னு வந்திருக்கீங்களா, நான் தான் ஷாக் ஆயிட்டேன்.
1: ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்து வீட்டு பீதாம்பரம் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கு இந்த ஊரில் தான் கல்யாணம் வச்சுருக்காங்க.
0: ஓஹோ,
1: அதான் கல்யாணத்தையும் பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம்.
2: ஆமாம்மா, என்னம்மா நல்லா இருக்கியாம்மா?
1: மாப்பிள்ளை எங்கம்மா?
0: அதோ அங்கே பாருங்க.
1: என்னம்மா இது பிளாக் போர்டை காட்டுற?
2: பிளாக் போர்டில் என்னமோ எழுதி இருக்குது பாருங்க, அதை படிச்சு சொல்லுங்க.
1: ஓ, அதுவா சமாச்சாரம்? அப்படி என்ன எழுதிருக்குது? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஏமா கோமதி, நான் சினிமாவுக்கு போறேன்னு உங்ககிட்ட நேர்லையோ இல்ல போன்லயோ சொல்ல வேண்டியது தானே? ஏன் இப்படி பிளாக் போர்டில் எழுதி வச்சு போட்டு போயிருக்காரு?
2: ஏமா, திடீர்னு அவருக்கு வாய் ஏதாவது பேச முடியாம போயிடுச்சா என்ன?
0: ஏமா, நல்லா இருக்கிற மனுஷனை நோயாளி ஆக்குறீங்க, நான் அவரும் பேசிக்கிறது இல்ல.
1: என்னது, நீ மாப்பிளையும் பேசிக்கிறது இல்லையா?
2: நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா, இந்த மாப்பிள்ள எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த ஆள் மொழியே சரியில்லைன்னு சொன்னேன். அவரை ஒரு தடவையாவது உத்து பார்த்தீங்களா நீங்க? இப்ப என் பொண்ணு வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போச்சு, மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எப்படி வேதனைப்பட்டு நிக்கிறா பாருங்க.
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா?
1: நீ பெரிய தைரியசாலின்னு எனக்கு தெரியுமா, அதுக்காக நீ எதுக்கு பயந்துக்கு வல்ல வேண்டாம், உனக்கு நாங்க துணை இருக்கிறோம்.
2: ஆமா இருக்கோம் இருக்கோம்.
1: அடுத்தவங்களை பார்த்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பணத்தாசை போல இருக்குது, அதான் இன்னும் வரதட்சணை வாங்கிட்டு வான்னு உன்னை கொடுமைப்படுத்துறாரு போல இருக்கு. வருட்டு வருட்டு.
0: ஐயோ அப்பா அப்பா அப்பா, ஏன்பா இப்படி தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க?
2: இந்த சின்ன வயசுல நான் தனியா விட்டுட்டு சினிமாவுக்கு போறதுக்கு மாப்பிள்ளைக்கு எப்படிமா மனசு வந்துச்சு?
1: அதானே.
0: மா மா மா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, எங்க வீட்டுக்காரரு வந்துட்டாரு.
3: வாங்க மாமா. வாங்க அத்த, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: ஏதோ இருக்கிற.
3: என்ன மாமா, ஏதோ தொலைச்சிட்டு வந்து பேசுற மாதிரி பேசுறீங்க.
1: என்ன மாப்பிள்ள பண்றது, உங்க வீட்டுக்கு வந்து எங்க நிம்மதியவே தொலைச்சிட்டோம் மாப்பிள்ள.
0: அப்பா சும்மா இருங்கப்பா,
1: எதையுமே நேர்ல பேசினாத்தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.
3: மாமா என்ன சொல்ல வரீங்க?
1: நீங்க என் பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு பேசாம இப்படி பிளாக் போர்டில் எழுதி வச்சு போட்டு போறது ஒரு குடும்ப தலைவனுக்கு லட்சணமானு கேக்குற மாப்பிள்ள.
2: ஆமா மாப்பிள்ள, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணுனா ஏன் மாப்பிள்ள அவ கூட பேசாம இப்படி நடந்துக்கிறீங்க?
3: அத்த, அத பத்தி இப்ப என்னால ஒன்னும் சொல்ல முடியாது, எல்லாம் உங்க பொண்ணுகிட்டே பேசிக்கோங்க.
2: பாத்தீங்களா, நாம கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்லாம டமார்னு கதவை சாத்துறாரு. நமக்கே இப்படின்னா நம்ம பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்?
1: அதானே.
0: அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா, ஏம்மா நீங்க வேற எனக்கு டென்ஷன் பண்றீங்க.
1: கோமதி, பெத்த ஒண்ணே கண்கலங்கி நிக்கிறத பாத்துட்டு என்னால எல்லாம் சும்மா இருக்க முடியாது. சம்பந்திய வர சொல்லி மாப்பிளைய கண்டிச்சு வைக்க சொல்றேன், நீ கவலைப்படாம இருமா, நாங்க இருக்கிறோம்.
4: அழகே அழகே.
5: கோமதி, அம்மா கோமதி.
0: வாங்க மாமா வாங்க அத்த.
5: வர்றேம்மா.
6: அம்மா நானும் வந்துட்டேன்.
0: ஹே விமல், வாட ராஜா, வா வா வா வா வா.
6: அம்மா அப்பா எங்கம்மா?
0: அப்பா வேலைக்கு போயிட்டாருப்பா.
6: ஏம்மா உனக்கும் அப்பாவுக்கும் சண்டையாமே, பாட்டி தாத்தா சொன்னாங்க. ஏம்மா சின்ன பசங்க தானே சண்டை போட்டுக்குவாங்க, நீங்க எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க?
4: கேட்டியாமா, ஒரு சின்ன குழந்தை கேட்குறான், பதில் சொல்லு. உங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு போய் பாருங்கன்னு சொன்னார், அதான் என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தோம்.
0: ஷூ, இந்த பெருசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இல்லாத பிரச்சனையும் ஊதி ஊதி பெருசாக்கிடும் போல இருக்கே, எதுக்காகமா?

0: விரதம் இருக்கும்னு வெளிய சொன்னா அது பலிக்காதுன்னு ஜோசியர் வேற சொல்லியிருக்காரு.
1: என்னம்மா கோமதி, ஏதோ யோசனையிலேயே இருக்கியே.
0: அது ஒண்ணும் இல்லம்மாமா, நீங்க எல்லாரும் திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க தானே, இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இருங்க இருங்க, முதல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். விமல் வாடா, உனக்கு ஸ்நாக்ஸ் தரேன்.
2: ஆமாம்மா, பசிக்குதுமா, வாமா போலாம்.
3: ஏங்க இங்க பாருங்க, உங்க சம்பந்தி சொன்னாரு, பிளாக் போர்டு நடு வீட்டுல தொங்குது. நம்ம அழகு என்ன எழுதிட்டு போயிருக்கான்னு படிங்க.
1: அப்பா அம்மா வருகிறார்கள், சுவையாக சாப்பாடு சமைத்து போடவும்.
3: அதுக்கு கோமதி என்ன எழுதியிருக்கா, அதை படிங்க.
1: எனக்கு உடல் நலம் இல்லை, அதனால் உங்க அப்பா அம்மாவுக்கு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் செய்து வாங்கி கொடுக்கவும்.
3: ஏங்க பாத்தீங்களா, என்னதான் நம்ம பையன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டாலும் பெத்தவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு ருசியா சாப்பாடு செஞ்சு போடுன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இந்த கோமதி குத்துக்கல்லாட்ட வீட்டுல இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய்ய வேற சொல்லிட்டு ஹோட்டல்ல வாங்கி கொடுக்க சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இப்பவே தெரிஞ்சுக்குங்க யார் மேல தப்பு இருக்குன்னு.
4: ஓ சம்பந்தி, வாங்க சம்பந்தி வாங்க. எப்ப வந்தீங்க?
1: அரை மணி நேரமாச்சு.
4: உங்க மகன், அதுதான் எங்க மருமகன், எழுதி வச்சத படிச்சு பாத்தீங்களா சம்பந்தி?
1: படிச்சோம் படிச்சோம். எனக்கு என்னவோ அழகு எழுதின விட உங்க மக கோமதி எழுதினது தான் தப்பா தெரியுது.
4: கோமதி தப்பா எழுதியிருக்காளா? அப்படி என்ன எழுதியிருக்கான்?
1: எங்க பையன் பெத்தவங்களுக்கு சாப்பாடு செய்ய சொன்னா உங்க பொண்ணு ஹோட்டல்ல வாங்கி கொடுன்னு எழுதி வச்சிருக்கா. இதுதான் மாமனாரையும் மாமியாரையும் கவனிக்கிற விதமா?
4: அப்படியா?
5: ஏன் சம்பந்தி கோவப்படுறீங்க? கோமதி உடம்பு சரியில்லைன்னு தானே எழுதியிருக்கா, இதுல என்ன தப்பு இருக்குது?
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கோமதிக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு.
5: ஏன் சம்பந்தி அம்மா, எங்க பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு பொய்யா சொல்லுது, உடம்புன்னு இருந்தா சரியில்லாமையும் போகும் தானே.
0: அத்தை இந்தாங்க அத்தை, காப்பி எடுத்துக்கோங்க.
3: அம்மா தாயே, அந்த காப்பிய உங்க அம்மா அப்பாவுக்கே கொடு. மாமியாரையும் மாமனாரையும் நீ பாத்துக்கிற விதம்தான் பிளாக் போர்டில் எழுதி வச்சிருக்கிறதுலயே தெரிஞ்சிட்டுமே. என் மகன் உங்ககிட்ட சிக்கிட்டு என்ன பாடுபடுறானோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். முதல்ல அவன் வரட்டும், அப்புறம் அவங்கிட்ட பேசிட்டு உன் கையில வாங்கி சாப்பிடுறோம்.
0: கடவுளே, நாங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பேசாம விரதம் இருக்கோம். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி பேசியே நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சுறாக்கிடுவாங்க போல இருக்கு. எப்படியாவது இவங்க கிட்டேந்து என்னை காப்பாத்தி விட்டுரு கடவுளே. ராத்திரி 11 மணி ஆச்சு, இவரை வேற காணல. பெருசுக வேற அந்த மாதிரி தூங்காம குட்ட குட்ட முடிச்சுக்கிட்டே இருக்குங்க. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. முதல்ல இவங்கெல்லாம் வீட்டை விட்டு போற வரைக்கும் இந்த பிளாக் போர்டை எடுத்து மறைச்சு வைக்கணும்.
1: கோமதி, அதை ஏமா கழட்டுற?
6: வாங்கப்பா, எப்ப வந்தீங்க? என்ன ராத்திரி 11 மணிக்கு தூங்காம பஞ்சாயத்து?
1: ஏன்பா, வீட பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, நீ என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு ராத்திரி வர்ற? உனக்கும் கோமதிக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் நாங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
6: பா, எங்களுக்குள்ள பிரச்சனையா? எங்களுக்குள்ள தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணாம போய் தூங்குங்க.
4: உங்கனாலதான் தூக்கத்தை தொலைச்சிட்டு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். கட்டின ஒண்டாட்டியை விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போறேன், என்ன தேட வேண்டாம்னு பிளாக் போர்டில் எழுதி வச்சுட்டு ஏன் போனீங்க மாப்பிள?
6: அது அதெல்லாம் என் பர்சனல் விஷயம், அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை.
4: அப்படின்னா பொண்ணை கொடுத்த எங்களுக்கு இந்த வீட்டில் என்ன மதிப்புங்கிற?
5: மாப்பிள, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைனா நீங்க ஏன் கோமதியோட பேசாம பிளாக் போர்டில் எழுதிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லைனா எங்க கண்ணு முன்னாடியே நீங்க கோமதியோட பேசுங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷமா ஊர் போய் சேர்ந்துடுறோம்.
7: ஐயோ, நிலைமையை புரிஞ்சுக்காம இப்படி உரிமை எடுக்கிறாங்களே. விரதம் மட்டும் முடிக்கட்டும், இந்த கோமதி உண்டு இல்லைன்னு நான் கேட்டேன்.
4: என்ன மாப்பிள, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம சும்மா பேந்த பேந்த முழிக்கிறீங்க?
6: இதோ பாருங்க, கோமதி ஏன் பொண்டாட்டி, அவ கூட எப்ப பேசணுமோ அப்ப பேசிக்கிறேன். தயவு செஞ்சு நீ நிம்மதியா விடுறீங்களா?
5: நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசாம கீரியும் பாம்புமா இருக்கும் போது நாங்க எப்படி நிம்மதியா ஊருக்கு போக முடியுமா?
1: கோமதி, ஆம்பளை தான் வீராப்பா இருப்பாங்க, நீயாவது உன் கோபத்தை தூக்கி வீசிட்டு அவங்க கிட்ட பேச வேண்டியதுதானம்மா.
0: பிரச்சனையை புதுசு புதுசா டெவலப் பண்ணி

0: சொல்லுமா, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம திரு திருன்னு முழிக்கிற.
1: அது வந்து எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். யார் யாருக்கு என்ன நடக்கும்னு தலையில எழுதியிருக்கோ அது மாதிரி தான் நடக்கும். அவங்க அவங்க அவங்க அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இப்ப கிளம்புறீங்களா?
2: பாத்தீங்களா, என் பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டு பேசுறான்னு. என் மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கு கதாநாயகனா வருவாருன்னு பார்த்தா இப்படி வில்லனா வந்து நிக்கிறாரே. என் பொண்ணு வாழ்க்கையே போச்சே.
1: அம்மா அம்மா கொஞ்சம் சும்மா இருமா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற?
3: ஆஹாஹா, இத்தனை நாள் அவங்க பொண்ணை வச்சு காப்பாத்தினது என் பையன், அவன் அவங்களுக்கு இப்ப வில்லனா தெரியறானா? என் பையனுக்கு தான் அவங்க பொண்ணு வில்லியா தெரியறா, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க.
4: அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆள் ஆளுக்கு இப்படி வார்த்தையை வளர்த்துட்டே போறீங்க. அவங்க தான் அறிவில்லாம பேசுறாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருப்பீங்க போல் இருக்கே.
5: பாத்தியாமா பாத்தியா, உன் புருஷே எங்களை அறிவில்லாதவங்கன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை இப்பத்திக்கு முடியாது போல் இருக்குது பரிமளா. வெடிஞ்சது நம்ம பேரை விமலை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். இவங்க முடிவை அவங்க முடிவு பண்ணுவாங்க. விமல், நீ இந்த சேர்லேயே உக்காந்துரு. தாத்தாவும் பாட்டியும் ரூமுக்குள்ளே போய் வக்கீலங்களை பார்த்துட்டு வந்துடுறோம், சரியா? வா பரிமளா, ரூமுக்குள்ளே போய் வக்கீலை பார்த்துட்டு வந்துடலாம்.
6: வாங்க சார், வாங்க மேடம், உட்காருங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க?
5: சார் டைவர்ஸ் வேணும், அதுக்காகத்தான் வந்திருக்கோம்.
6: என்ன சார் சொல்றீங்க, காலம் போன கடைசியில் இந்த வயசில் உங்களுக்கு எதுக்கு டைவர்ஸ்?
5: சார் டைவர்ஸ் எனக்கு இல்லை சார், என் மகளுக்கு.
6: குழந்தை இருக்கா?
5: சார் ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு தான் சார் டைவர்ஸ் கேட்குறோம்.
6: சார் குழந்தைக்கெல்லாம் எப்படி சார் டைவர்ஸ் வாங்க முடியும்?
5: சார் நான் குழந்தைன்னு சொன்னது என் பொண்ணை சார்.
6: சார் சார் நீங்கள் டைவர்ஸ் கேட்குறதா சொன்னீங்களே, உங்கள் குழந்தை, அந்த குழந்தைக்கு குழந்தை இருக்கான்னு கேட்குறேன்.
5: ஓ அப்படி கேட்டிங்களா, ஒரே ஒரு மகன் இருக்கான் சார்.
6: ஓ சரி சரி, அவன் இப்போ எங்கே இருக்கான், அவனை கொஞ்சம் விசாரிக்கணுமே.
5: வெளியே தான் சார் உட்காந்துருக்கான், இதோ வர சொல்கிறேன். பரிமளா நீ போய் விமலை கூட்டிகிட்டு வா.
2: சரிங்க. டேய் விமல, வக்கீல் மாமா உங்ககிட்ட ஏதோ கேள்வி கேட்கணும். மாமா சாமி,
7: சே ஸ்கூலில் தான் மிஸ்ஸு கேள்வி மேலே கேள்வி கேட்டு உயிரை எடுக்கிறாங்கன்னா இங்கே வந்து விட மாட்டேங்கிறாங்களே.
5: சார் இவன் தான் என் பேரே விமல்.
6: விமல், உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா இல்லை உங்கள் அப்பா பிடிக்குமா?
7: உங்களுக்கு யாரை பிடிக்கும், உங்கள் அம்மாவையா அப்பாவையா?
6: எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும்.
7: அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும்.
6: யார் அதிகமாக பிடிக்கும், யாராவது ஒருத்தரை சொல்லுப்பா.
7: சார் அம்மாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே வாங்கி தரேன்னு அப்பா அடிப்பார். அப்பாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே செஞ்சு தரேன்னு அம்மா அடிப்பாங்க. எனக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும் சார், போதுமா.
6: சார் என்ன சார் உங்கள் பேரன் இப்படி பேசுகிறான்? ஓகே சரி நான் பார்த்துக்கிறேன். தம்பி அடுத்த கேள்வி, வீட்டில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்களா? அப்படி சண்டை போடுறத எப்போவது நீ நேரில் பார்த்துருக்கியா?
7: சார் என் பாட்டியும் தாத்தாவும் தான் அடிக்கடி சண்டை போடுவாங்க. நேத்து கூட தாத்தா கூட சண்டை போட்டுட்டு இந்த பாட்டி தாத்தா மேலே பூரிக்கட்டை எடுத்து வீசிட்டாங்க.
6: சார் என்ன பையன் சொல்கிறத பார்த்தா டைவர்ஸு உங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தேவைப்படாது போல, அநேகமாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தான் தேவைப்படும் நினைக்கிறேன்.
5: பரிமளா பாத்தியா, இவனை வச்சுட்டு என் கூட சண்டை போடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், இப்போ பாரு வெளியே சொல்லி என் மான மரியாதையெல்லாம் வாங்குறான்.
6: சார் உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து மொத்த குடும்பத்தையும் வச்சு பேசிக்கிறேன்.
5: வக்கீல் சார் வாங்க வாங்க, வீட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டீங்களே. முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இடது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்க சார்.
6: எனது இடது காலவா? ஏன் சார், முத முதல்ல வரவங்கள வலது காலை தானே எடுத்து வச்சு வர சொல்லுவாங்க, நீங்கள் என்னன்னா இடது காலை வச்சு வர சொல்கிறீங்க?
5: சார் ஒரு நல்ல காரியம் செய்யும் போது தான் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வர சொல்லுவாங்க. வாங்க சார் வாங்க உள்ளே வாங்க. கோமதி, அம்மா கோமதி, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா.
1: என்னப்பா ப்ளம்பரை எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? நேற்றுக்கே என் வீட்டுக்கு

0: கார் வேற ஒரு பிளம்பரை கூட்டிட்டு வந்து உடைஞ்சு போன பைப்பை ரெடி பண்ணிட்டாரே.
1: நான் கூட அப்படித்தான் முதல்ல நினைச்சேன் கோமதி. இவரு பிளம்பர் இல்ல, நம்ம கேஸை எடுத்து நடத்த போற வக்கீல்.
0: என்ன கேஸா? என்னமா சொல்றீங்க?
1: ஆமாம் கோமதி, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வந்திருக்கிற வக்கீல்மா.
0: அப்பா அம்மா என்னப்பா சொல்றாங்க, புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா.
2: ஒன்னும் இல்லம்மா, உனக்கும் வீட்டுக்காரருக்கு இப்ப ஒத்து வர்றதுல தானே, உங்களை பிரிக்க வந்த வக்கீல்னு சொல்ல வந்தேன். இந்த ஊர்லயே டைவர்ஸ்க்குன்னு பேர் போன ஒரே வக்கீல் இவர் தாம்மா. இவருக்காக ஊருக்குள்ள எத்தனை பேர் டைவர்ஸ் வாங்க காத்திருக்காங்க தெரியுமா?
0: என்ன விளையாடுறீங்களாப்பா நீங்க? புருஷன் பொண்டாட்டுக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்தாலும் பெத்த பொண்ண புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு பேசி முடிச்சு சேர்த்து வைக்கிற பெத்தவங்களை பார்த்துருக்கேன். நீங்க என்னடா எங்களை பிரிச்சு விடுறதுலயே குறியா இருக்கீங்க?
2: அம்மா நீயும் உன் வீட்டுக்காரரும் பயங்கரமா சண்டை போட்டு பேசாம எதிரும் புதிரும்மா இப்படி நிம்மதி இல்லாம நீ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையா.

0: பொண்டாட்டிக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்தாலும் பெத்த பொண்ண புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு பேசி முடிச்சு சேர்த்து வைக்கிற பெத்தவங்களை பார்த்திருக்கேன். நீங்க என்னடா எங்களை பிரிச்சு விடுறதுலயே குறியா இருக்கீங்க?
1: அம்மா, நீயும் உன் வீட்டுக்காரரும் பயங்கரமா சண்டை போட்டு பேசாம எதிரும்புதிருமா இப்படி நிம்மதி இல்லாம நீ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுமா.
0: இதை மட்டும் என் வீட்டுக்காரர் காதுல கேட்டாரு, உங்க அத்தனை பேரையும் வீட்டுக்குள்ளேயே வராம பண்ணிடுவாரு.
2: சார் சார், என்ன மச மசம் நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? சீக்கிரம் ஒரு சட்டு போட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் என் டைவர்ஸ் விஷயமா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் சார்.
1: என்னது, நீங்களும் உங்க பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண போறீங்களா? என்ன சார் இது?
2: ஆமா சார், உங்க வீட்டு பிரச்சனையை விட எனக்கு 10 மடங்கு பிரச்சனை. சீக்கிரம் உங்க மருமகனை வர சொன்னீங்கன்னா மேற்கொண்டு என்ன பண்ணலாம் நான் சொல்லிட்டு கிளம்பிடுவேன்.
3: யாரும் கூப்பிட வேண்டாம், நாங்களே வந்துட்டோம்.
1: என்னது, நாம வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கோம், மாப்பிள சாமியார கூட்டிட்டு வந்திருக்காரு, குடும்பம் ரெண்டா போறதுக்கு மந்திரங்கந்திரம் போடுவாரோ?
0: அப்பா, அவர் சாமியார் இல்லப்பா, ஜோசியர்.
4: எல்லாருக்கும் வணக்கம்ங்க, நான் தான் ஜோசியர் ஜோதிலிங்கம். இந்த அழகான அழகு குடும்பத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம்.
1: என்னது புதுசா நீங்க வேற? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சாமி.
4: சொல்றேன், சொல்லத்தானே வந்திருக்கிறேன். உங்க மகளும் மருமகனும் எங்கிட்ட வந்து தொழில் சரியில்லை, நிறைய கடன் ஆயிடுச்சு, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, எங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நானும் இவங்களை வெளியே உட்கார வச்சுட்டு உள்ளே போய் நின்று இவங்க நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். வெளியே உட்காந்துருந்த இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஏதோ பேசி வார்த்தையால் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கோமதியோட அளவுக்கு அதிகமான ஆசையினால தான் இவங்க கடனாளி ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தா இவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஒரு 24 நாள், அதாவது அரை மண்டலம், நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் மௌன விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் மனசில் நினச்சதெல்லாம் நடக்கும்னு ஒரு பொய்யை சொன்னேன். அழகு வந்து மௌன விரதம் இருந்த நாளிலிருந்து குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நான் நல்லதுக்காக சொல்ல போய் இப்படி கெடுதலில் போயிடுச்சேன்னு சங்கடப்பட்டு நடந்த உண்மை என்னான்னு உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்.
5: சம்மந்தி, என் மகன் அழகு என்னையும் லட்சுமியும் ஜோசியர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நடந்த விவரங்களை தெரிய வச்சிட்டான். சரி, எங்கிட்ட சொன்னது நீங்களே வந்து என் சம்மந்திக்கிட்ட சொல்லுங்கன்னு ஜோசியரை நான் தான் கையோட கூட்டிகிட்டு வந்தோம்.
6: ஆமாம், ஒத்துமையாக இருந்த நம்ம பிள்ளைங்களை பற்றி புரிஞ்சுக்காம நாம தான் தப்பாக நடந்துக்கிட்டோம்.
1: அடப்பாமே, அப்படியா சமாச்சாரம்?
0: அப்பா, 24 நாள் முடிஞ்சதும் எல்லா விவரத்தையும் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு தான் இருந்தோம். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு பூகம்பத்தையே உண்டு பண்ணிட்டீங்களே.
7: ஏங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு எத்தனை கடன் இருந்தாலும் சரிங்க, அத்தனை கடனையும் நம்ம பணத்தை கொண்டு வந்து அடைச்சு விட்டுடுங்க.
1: ஆமாம் பரிமளா.
0: அம்மா, மாப்பிள்ளை பேர்ல தப்பு இல்லம்மா, எல்லா கடனும் என் பேர்ல தான் இருக்கு. நான் தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அதையும் இதையும் வாங்கி குடும்பத்தில் நிறைய கடன் பண்ணிட்டேம்மா.
3: கோமதி, எதுவுமே நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருந்தா நாம் இப்படி நிம்மதி இல்லாமல் அலைய வேண்டியதில்லை.
0: சாமி, இப்போவாவது நான் என் வீட்டுக்காரர் கூட பேசலாமா?
4: உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேச நான் எதுக்கு இனி தடை போடணும்? தாராளமாக பேசிக்கிங்க.
0: எங்க, என்னோட ஆசையினால தான் நம்ம குடும்பத்தில் இத்தனை பிரச்சனை வந்திருக்கு. இனிமே தேவையில்லாம அளவுக்கு அதிகமா ஆசைப்பட மாட்டேங்க.
3: கோமதி, உலகத்துல ஆசை இல்லாத மனுஷன் யாரு? எல்லா மாதிரியும் தான் நீயும் ஆசைப்பட்ட. என்ன, கொஞ்சம் அதிகமா ஆசைப்பட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி எங்க முதலாளி கடைய எனக்கே எழுதி கொடுக்கறேன்னு போன் பண்ணிட்டாரு.
0: அப்படியா? ஐயோ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. எங்க, எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசை இருக்குங்க.
3: சின்ன ஆசையா? நீ ஆசைனாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமா, அது என்ன சின்ன ஆசை?
0: பொண்ணு இல்லைங்க, சொந்தமா ஒரு கார் வாங்கணுங்க.
8: வானொலி நாடக விழா 2026 நேயர்கள் இதுவரை கேட்டது மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். இதில் நடித்தவர்கள் C.S. சரவணகுமார், ஸ்ரீவித்யா வரதராஜன், ஜோதி பாலசுப்ரமணியம், தளவா எம். மனோகரன், கே. பானுமதி, பாலகுரு, முத்துசாமி, எஸ் அழகேசன், எஸ்

0: சந்திராணி மற்றும் சிறுவன் கே ஜே சிவேஷ் ஆகியோர். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

மணமகள் திரைப்பட பாடல் கேட்டோம். திரை இசையில் இனி வரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் ராஜேஸ்வரி ஆகியோர் பாடியிருக்கும் முதலாளி திரைப்பட பாடல்.

அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு தான் அவ்வா பாட்டி எழுதி வச்சிருக்காங்களே தவிர பிதாவும் அன்னையும் பின்னறி தெய்வம்னு எழுதல. இதுல இருந்தாவது தெரிஞ்சுக்கங்க, பொம்பளை தான் ஒசத்தின்னு. புரிஞ்சுதா?

0: ஐயோ அடியே, கொண்டவேந்தனுக்கும் ஆத்திச்சூடிக்கும் வித்தியாசம் தெரியாத நீ தர்க்கத்துக்கு வேறையா வர்ற? எழுத்துல என்ன வேணும்னாலும் எழுதி வச்சுக்கலாம், கைகையில பார்த்தா அம்பளதான் வசதி.
1: எப்படி

0: அரிசி பருப்பு உப்பு மிளகா அத்தனையும் வாங்கி போடுறவன் சோறாக்கி திங்கவும் மாட்டானா?
1: முடியுமா?
0: முடியாதா?
1: தாங்க இங்க ஆம்பளைங்கெல்லாம் நிறைய இருக்காங்க, அந்த பக்கம் வாங்க சொல்றேன்.
0: வா. இந்த பக்கம் வந்தா என்னமோ சொல்றேன். நீயே
1: சொல்லவா?
0: சொல்ல. ஏண்டி அரிசி பருப்பு உப்பு மிளகா சப்பு சவறு வாங்கி போடுற நாங்க ரெண்டு அரிசியை கொதிக்க வச்சு ஒரு குழம்ப வச்சு சாப்பிட மாட்டாமா?
1: முடியுமா?
0: முடியாத.
1: கருகி போன விறக வச்சு உசு உசு உசு உண்ணூறி கறி குழம்பு ரசத்தை வச்சு காரங்கீரம் கணக்கு பார்த்து
0: அதுக்கா
1: கருவேப்பில துவையல் ஒரு மசியல் ஒரு புளியல் ஒரு அவியல் ஒரு வறுவல் ஒரு பொரியலோட ஆக்கி படைச்சு அமுசடக்க ஞானம் பத்தாது.
0: யாருக்கு?
1: ஆம்பளைக்கு.

0: சமையல் ஞானம் தானே, அது எங்களுக்கு தேவையில்லை. அடியே, திருமாலும் சிவனாரும் பிரம்மாவும் ஆம்பளை, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆம்பளை கையில இருக்கு, பொம்பளை கையில இல்ல, தெரியுமா? திருமாலும் சிவனாரும் பிரம்மாவும் ஆம்பளை, தேடி ஓடி செல்வம் அதை சேக்கூறவே ஆம்பளை, வருண தேவன் இரவி மதி வாயு தேவன் ஆம்பளை, மாலை போட்டு சோறு துணி வழங்குறவனும் ஆம்பளை, வல்லமை உள்ளவன் இல்லையோ சொல்லடி.
1: சொல்லவா?
0: சொல்லு.
1: மண்ணுலகு பூமி தேவி பொன்மகளும் பொம்பளே, பானமே ஆகாசவாணி மாதவளும் பொம்பளே, பன்னிசைக்கும் கல்வி மாது சரஸ்வதியும் பொம்பளே, பருகும் நீரும் கங்கை கண்ணில் பார்ப்பதெல்லாம் பொம்பளே, உண்ணவச்சவ உங்கவச்சவ ஊட்டி விட்டவ பொம்பளே, மொப்பன பாட்டன உம்மையும் வெத்தவ உமக்கும் வந்தவ பொம்பளே, வீட்டு கரைச்சி பொம்பளே, இத கேட்டு பார்த்துக்க ஆம்பளே.
0: இத போய் கேட்டு பாக்கணுமா? எனக்கு தெரியுண்டி, உமாவது உன்னோட தர்க்கம் போட்டு பார்த்தேன், நீதான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றியே. அடியே, ஆணும் பெண்ணும் ஒண்ணு.
1: அப்படி சொல்லும்,

அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஹனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ஸ்மரணே என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர்நாமா, ராகம் மலையமாருதம், ஆதிதாளம்.

அடுத்து புவனேஸ்வரியா என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது மோகன கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசி நிகழ்ச்சியில் ஹனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி தொடர்கிறது. நிறைவாக ராஜு வெடல எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம் ரூபக்க தாளம்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நேயர்களே, இப்பொழுது நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். ஆம் நேயர்களே, இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6 மணிக்கு குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் நாளை இடம்பெறும் திருக்குறள் 93, அதிகாரம் இனியவை கூறல். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. நாளை காலை 6:15 பக்தி மாலை நிகழ்ச்சியில் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ, சுஜாதா, திருச்சி எம் ஒய் நஸ்ருதீன், பி எஸ் சசிரேகா, சூலமங்கலம் சகோதரிகள், டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி மாலை பாடல்கள் இடம்பெறுகின்றன. நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 7 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து

கொள்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மதுர கீதம் கேட்கலாம். நாளை காலை 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும். நாளை காலை 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:15 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 8:30 மனம் விரும்புதே. நேயர்களே, நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர்.கே. ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். காலை 10:00 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எல். வெங்கட்ரமணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, நாளை பிற்பகல் 12:50 மெல்லிசை, தொடர்ந்து சேர்ந்திசை. 1:10 எண்ணுயிர் தோழி, 1:45 மாநில செய்தி அறிக்கை, நாளை பிற்பகல் 1:55 பாடல் 1:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, நாளை NFSA தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து திரை இசைப்பாடல்கள் கேட்கலாம். நேயர்களே, நாளை பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை, கோபிவட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் இடம்பெறுகின்றது. பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை. நேயர்களே, நாளை மாலை ஒலிபரப்பில் மாலை 5:30 திரை இசை, 6:10 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்தி அறிக்கை, 6:40 முல்லை வனம். நாளை இரவு 7:00 திரைகானம், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்தி மடல், எழுதியவர் ஜி. சுரேகா அவர்கள். நாளை இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து நஞ்சின்லா காய்கறி தோட்டம் அமைப்பது குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. நாளை இரவு 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய தொகுப்பு. நாளை இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நாளை இரவு 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நாடக மலர் நிகழ்ச்சியில் நல்ல மனம் நாடகம் கேட்கலாம். 10:00 அரங்கிசை சம்பா கல்குரா அவர்களின் பாட்டு கேட்கலாம். டிவி ராமானுஜாச்சார்லியோ வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். நாளை இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை கேட்டது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.